நேரம் 5:38 நிமிடம் 5 நொடி. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி, டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்தா மாதம் 11 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 18 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: தம்மை விட தம் மக்கள் அறிவுடையவராக இருப்பது இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் இன்பம் தருவதாகும். குறள் எண் 68 அதிகாரம் மக்கட்பேறு.
1: தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது.
0: தம்மை விட தம் மக்கள் அறிவுடையவராக இருப்பது இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் இன்பம் தருவதாகும். குறள் எண் 68 அதிகாரம் மக்கட்பேறு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின் போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க குறிக்கோள் வாழ்க்கை உரை வழங்க இருக்கின்றார் பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. சூழல் ஒளி வழங்குபவர் வி இசைக்கு பிரியா அவர்கள். 7:00 மற்றும் 7:25 வணக்கம் பரணி. இந்த நிகழ்ச்சியில் காலை 7 மணிக்கு புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்க இருக்கின்றார் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார் நேயர் மனோகரன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்க இருக்கின்றார் கே கே தாமஸ் அவர்கள். 7:50 இன்றைய குறுஞ்செய்தி நாம் கேட்க இருக்கின்றோம். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றார் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை 8:30 திரையர்வி, 8:50 சைபால் வழங்கும் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியின் தலைப்பு இணையதளம் அறிவின் சுரங்கமா நேரத்தின் விரயமா. 10:02 மனம் விரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 வெளிச்சம் நிகழ்ச்சியில் நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்களிடம் குழந்தைகள் சொன்ன சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள் குறித்து தோழிகள் தங்களுடைய கருத்தினை பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பாரத் விஸ்டார் விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளத்தை குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் வசம்பின் பயன்கள் குறித்து நாம் கேட்கலாம். தொடர்ந்து 1:55 வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கியிருக்கின்றார் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். இன்று பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குஜராத்தின் அனந்த் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்று ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. The talks will be held on further strengthening the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in New Delhi last evening. The Myanmar president will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will launch the Khet Bachao Abhiyan from Raisen district in Madhya Pradesh today. The month-long campaign will continue till 30th of June. The focus of the campaign will be on balanced and judicious use of fertilizers, timely advice to farmers in the view of weather-related challenges, active participation at panchayat level, and delivering the benefits of the schemes directly to the villages. Ahead of the launch of the campaign, Mr. Chauhan has spoken to chief ministers of all states for their participation in this campaign. The minister also appealed to union ministers and other public representatives to join the initiative. He also virtually interacted with the Krishi Vigyan Kendras, ICAR institutes, agricultural universities, senior agriculture officials of central and state governments, and urged them to take the campaign forward with public participation. West Bengal Chief Minister Suvendu Adhikari will expand his cabinet today. 35 new ministers will be inducted into the Council of Ministers. The swearing-in ceremony will take place at Lok Bhavan at 11 a.m. The fresh inductions will significantly scale up the Adhikari administration, which took charge on 9th of May with a core team of 5 cabinet ministers. With this expansion, the total strength of the state cabinet will rise to 41, strictly keeping within the constitutionally mandated 15% limit for the 294-member West Bengal Assembly. The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be

0: issued today. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to polls. Former Prime Minister and JDS leader H.D. Devegowda, Union Ministers and BJP leaders George Kurian and Ravneet Singh, Leader of Opposition in Rajya Sabha and Congress President Mallikarjun Kharge are among the members who are completing their terms this month. In Maharashtra, ruling Mahayuti Alliance has finalized seat-sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Aghadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 seats and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nandher seats are still underway. Today is the last day for filing nominations for the Legislative Council polls. Holy relics of Arhat Sariputra and Arhat Mahamoghalan were ceremonially enshrined at the Ganden Tengchenling Monastery in Ulaanbaatar, Mongolia on the occasion of Buddha Purnima 2026. Arhat Sariputra and Arhat Mahamoghalan are the two chief disciples of Lord Buddha. The Union Ministry of Culture stated that the relics have been brought from India for a 10-day exposition until the 10th of June. The exposition was inaugurated in the presence of Assam Governor Lakshman Prasad Acharya and the Ambassador of India to Mongolia, Atul Malhari Godsurve. Prime Minister Narendra Modi had announced the exposition during Mongolian President Ukhnagin Khurelsukh's visit to India in October last year. In cricket, Royal Challengers Bengaluru won the IPL title for second consecutive year, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Put into bat first, Gujarat Titans posted 155 for 8 in the stipulated 20 overs. Washington Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161 for 5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது, இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி தம் வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல், இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள் அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம்.

0: வினை இடனுடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்னும் வள்ளுவர் குரலும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்து கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:14. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்கின்றார் தேவனாகிய கர்த்தர். கேட்கலாம் ஹேமா ஜான் அவர்களின் குரலில் அடுத்ததாக பாடல்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

ஆனதாக இருக்கும். ஒன்றை நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு நன்மையற்றதாக கூட அமையலாம். ஆனால் இதை அல்லாஹ் ஒருவனே அறிவான். நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்கின்றது நம் திருக்குரான். சவால்கள் நமக்கு சிறந்தவற்றை வழங்க வருகின்றன என நேர்மறையாக புரிந்து கொண்டு இறை துணையுடன் அவற்றை எதிர்நோக்க தயாராகுவோம். அகிலத்தை படைத்தவனே நமக்கு உதவுவான். கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மழை பற்றாக்குறையின் போது விவசாயிகள் பண்ணை குட்டைகள் தூர்வாருதல் மற்றும் நீர் சேமிப்பு அமைப்புகளின் வரப்பை மேம்படுத்துதல் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மழைப்பொழிவு காலங்களில் நீரை சேமிப்பதுடன் மழை குறைவான காலங்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க ஊடுபயிர் சாகுபடி பயிர் எச்ச மூடாக்குகளை பயன்படுத்த வேண்டும். சரியான வடிகால் முறைகளை பின்பற்றி பண்ணை குட்டைகளில் நீரை சேமிப்பதன் மூலம் உயிர்காக்கும் பாசனத்திற்காக பயன்படுத்த முடியும். சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் நீரை சேமிக்கலாம். விதைகளை கடினப்படுத்தி விதைக்க வேண்டும். சோளம் கேழ்வரகு போன்ற பயிர்களை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். கம்பு பயிரை 2% பொட்டாசியம் குளோரைடில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். நிலக்கடலை பயிரை 0.2% கால்சியம் குளோரைடில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். பச்சை பயிறு 0.1% மாங்கனீஸ் சல்பேட் அல்லது 0.1% துத்தநாக சல்பேட்டில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்களை விதைக்கும் போது டிராக்டரில் இணைக்கப்பட்ட விதைப்பு கருவி மூலம் விதைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. வறட்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்காக பயறு வகைகளான நிலக்கடலை, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு இலைவழி தெளிப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். 1 ஏக்கர் பயர் வகை பயிர்களுக்கு 2 கிலோ பயறு ஒன்றரும், 1 ஏக்கர் நிலக்கடலை பயிருக்கு 2 கிலோ நிலக்கடலை ரிச்சும், 1 கிலோ பருத்தி பயிருக்கு 5 கிலோ பருத்தி பிளஸ், 1 ஏக்கர் மக்காச்சோள பயிருக்கு 3 கிலோ மக்காச்சோள மேக்சிம் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளை இலைவழியாக தெளிக்கலாம். வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க 10 நாட்கள் இடைவெளியில் 1% PPFM இலைவழி தெளிக்க வேண்டும். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தாவர வளர்ச்சி பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைடை இலைவழியாக தெளிக்க வேண்டும். பருத்தியில் அதிகப்படியான தாவர வளர்ச்சியை தடுக்க செடி வளர்ந்து

0: 45 மற்றும் 60 நாளில் 250 பிபிஎம் என்ற அளவில் மெபிக்வாட் குளோரைடு தெளிக்க வேண்டும். வறட்சி மற்றும் அதிக வெப்பநிலை அழுத்தத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க மூடாக்கிடுதல் மற்றும் புழுதி மூடாக்கினை பின்பற்றலாம். கசிவுநீர் குட்டை மற்றும் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை புனரமைக்க வலியுறுத்தப்படுகிறது. கால்நடை முகாம்களை ஒருங்கிணைத்து கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்க வேண்டும். ஒருங்கிணைந்த விதை மேலாண்மை தொழில்நுட்பங்களை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மரம் மற்றும் பூ பயிர்களுக்கு நீர்ப்பாசன செயல்திறனை மேம்படுத்த சொட்டு நீர் பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 70 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 72 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 54 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட

0: காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 9:30 ஒலிபரப்பாகும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆபிரகாம் பண்டிதரின் ஆதி தமிழிசை ஆய்வு மீட்டெடுப்புகள் குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். இரவு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு வலம் வர நாம் கேட்கலாம். நெல்லை இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து IIT மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் CBSE கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: பழங்குடி மக்கள்

0: அவர்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்குறோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடித்த பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
1: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை

0: சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
2: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசைக்கு பிரியா அவர்கள்.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீரின்றி அமையாத உலகு என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அந்த நீரின் மிக பெரிய வளமாக இருக்கும் கடல்கள் இன்று மனிதர்களின் அலட்சியத்தால் மாசடைந்து வருகின்றன. உலகின் 1/3 பகுதியை கடல்கள் ஆக்கிரமித்துள்ளன. மனித வாழ்க்கைக்கும் உயிரினங்களுக்கும் காலநிலைக்கும் கடல் மிக பெரிய ஆதாரமாக உள்ளது. இன்று அந்த கடலே ஆபத்தில் உள்ளது. கடல் என்பது வெறும் நீர்ப்பரப்பு மட்டும் அல்ல, அது ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் இல்லம். மனிதர்களுக்கும் உணவு, வேலைவாய்ப்பு, மழை, வாணிபம் போன்ற பல நன்மைகளை கடல் வழங்குகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கடலை நாம் பாதுகாக்காமல் மாசுபடுத்தி வருவது மிகவும் வேதனையான விஷயமாகும். கடல் மாசுபாட்டிற்கு பல காரணங்கள் உள்ளன. முதன்மையாக தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக கடல்களில் கலக்கப்படுகிறது. இந்த கழிவுகளில் நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கும். அவை கடல் உயிரினங்களை பாதிக்கின்றன. அடுத்ததாக, பிளாஸ்டிக் கழிவுகள் கடலுக்கு மிக பெரிய ஆபத்தாக உள்ளன. மக்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், குப்பைகள் அனைத்தும் ஆறுகள் வழியாக கடலுக்கு செல்கின்றன. கடலில் வாழும் ஆமைகள், மீன்கள், பறவைகள் இவற்றை உணவாக நினைத்து விழுங்குகின்றன. அதன் காரணமாக அவை உயிரிழக்கின்றன. இன்று கடலின் அடிப்பகுதியிலும் கூட பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எண்ணெய் கசிவுகளும் கடல் மாசுபாட்டிற்கு முக்கிய

0: தடமாகும். பெரிய கப்பல்களிலிருந்து எண்ணெய் கசிந்தால் கடலின் மேற்பரப்பில் கரும் படலம் உருவாகிறது. இதனால் சூரிய ஒளி கடலுக்குள் செல்ல முடியாது. கடல் தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றன. மீன்கள் சுவாசிக்க முடியாமல் இறக்கின்றன. கடற்கரைகளும் மாசடைகின்றன. குடிநீர் கழிவுகள் மற்றும் வீட்டுக் கழிவுகளும் கடலுக்கு செல்கின்றன. மக்கள் சுற்றுலா செல்லும் இடங்களில் உணவுக் குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவற்றை கடற்கரையில் தூக்கி எறிகின்றனர். இதுவும் கடல் மாசுபாட்டை அதிகரிக்கிறது. மாசடைந்த கடலில் இருந்து கிடைக்கும் மீன்களை மனிதர்கள் உண்பதால் உடல்நல பிரச்சனைகள் உருவாகின்றன. மீனவர்கள் வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. மீன்களின் எண்ணிக்கை குறைவதால் அவர்களின் வருமானமும் குறைகிறது. கடல் மாசுபாடு காலநிலை மாற்றத்தையும் அதிகரிக்கிறது. கடலில் உள்ள இயற்கை சமநிலை பாதிக்கப்படும் போது பூமியின் வெப்பநிலையும் அதிகரிக்கிறது. இதனால் புயல்கள், வெள்ளங்கள், கடல்மட்ட உயர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே முக்கியமான கேள்வியாக உள்ளது. நாம் இன்று கடலை பாதுகாக்கவில்லை என்றால் எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான பூமியை வழங்க முடியாது. கடல் வாழ்ந்தால் மனிதன் வாழ்வான். கடல் அழிந்தால் மனித வாழ்வும் அழியும். எனவே கடலை நேசிப்போம், மாசுபாட்டை தடுப்போம், இயற்கையை காப்போம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் வி இசக்கி பிரியா அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் காலை 7 மணி. நாம் இனியும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பரணி. 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பல தகவல்களோட வளம் வர காத்துட்டு இருக்கக்கூடிய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில தான் நாம இணைகிறோம். உங்களுக்கான பாதையில உங்க பயணத்தை நிறுத்தாம போங்க. உங்களால ஓட முடிஞ்ச அளவு ஓடிப்போங்க. பயணத்துக்காக உங்க முயற்சியையும் எப்பயுமே நிறுத்தாதீங்க. வேகம் முக்கியமே கிடையாது, உங்களோட நிலையான வெற்றி தான் முக்கியம். உங்க பாதையில உங்க பயணத்தை நிறுத்தாம ஓடி முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்க தொழில் முன்னேற்றத்திற்காக கை கொடுக்கக்கூடிய புதியதோர் நிகழ்ச்சியா புதிய பாதை. இந்த நிகழ்ச்சியில உங்க தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமா மாற்ற புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட கை கோக்குறாங்க ஞானசேகர் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க சார்.
3: தொழில் ஆலோசகர், எழுத்தாளர் என்ற முறையிலே ஒரு 50 ஆண்டு கால அனுபவத்திலே ஒரு தொழிலை தொடங்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், அதன் பிறகு எப்படி லாபகரமாக நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசி வருகிறோம், ஆலோசித்து வருகிறோம். இப்போது ஒரு தொழிலை தொடங்க முடிவு செய்துவிட்டீர்கள், கடனுதவி ஒன்றை பெறலாம் என்று முடிவு செய்து அதற்குரிய திட்ட அறிக்கை, அதாவது அந்த கட்டிடத்திற்கு எவ்வளவு செலவாகும், சொந்த கட்டிடமா வாடகை கட்டிடமா, இயந்திரங்கள் வாங்குவதற்கு எவ்வளவு செலவாகும், மூலப்பொருள்களுக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு மாதத்திற்கு எவ்வளவு விற்பனை செய்யலாம், எவ்வளவு லாபம் வரும், அதிலே மின்சார கட்டணம், சம்பளம் போன்ற பல்வேறு செலவுகள் அவையெல்லாம் போக மீது எவ்வளவு லாபம் வரும், அதிலே அந்த வங்கியிலே வாங்கிய கடனை கட்ட முடியுமா என்பதையெல்லாம் யோசித்து ஒரு அதை ஒரு அறிக்கையாக, திட்ட அறிக்கையாக எழுதி கொடுத்தால்தான் வங்கியிலே கடனுதவி பெற முடியும். என்னுடைய தாழ்மையான கருத்து, தமிழ்நாட்டில் ஒரு 90% சிறு குறு தொழில் முனைவோர் விவசாயிகள், விவசாய பொருட்கள் இருந்து பல பொருட்களை மாற்றம் செய்து விற்பனை செய்யக்கூடியவர்கள், வணிகர்கள் யாரும் ஒழுங்காக கணக்கு வழக்கு எழுதி வைப்பதே இல்லை. இப்போதுதான் GST கண்டிப்பாக எடுக்க வேண்டும், கண்டிப்பாக கணக்கு வழக்குகளை எழுதி கணக்கு காட்டாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த ஒரு சில வருடங்களாக அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக அந்த நடைமுறைப்படுத்துவதால் GST எண் வாங்கி கணக்கு வழக்குகளை எழுதுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இன்றைக்கு திட்டறிக்கை எழுதி தேவையான பத்திரங்கள், தேவையான உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் வங்கியிலே கொடுக்கிறீர்களோ அன்றே ஒரு கணக்கு நோட்டு போட்டு விட வேண்டும். அதற்கு அந்த கடனுதவிக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் என்ன செலவாகிறது, ஆடிட்டர் ஃபீஸ் என்ன செலவாகிறது, GST எடுப்பதற்கு எவ்வளவு செலவானது, சிறு தொழிலாக பதிவு செய்வது

என்ன செலவானது, அங்கே ஊராட்சி ஒன்றியத்திலோ ஊராட்சியிலேயோ நகரசபையிலோ அதுக்குரிய லைசன்ஸ் வாங்குவதற்கு என்ன கட்டணம் செலுத்தினீர்கள், மின்சாரம் த்ரீ ஃபேஸ் வாங்க வேண்டியிருந்தால் அதுக்கு எவ்வளவு டெபாசிட் செய்தீர்கள் என்று ஒவ்வொரு ரசீதையும் பத்திரப்படுத்தி ஃபைல் பண்ணி கணக்கு வழக்கு எழுத வேண்டும். அப்படி கணக்கு வழக்கு எழுதினால் மட்டுமே எவ்வளவு லாபம் என்றே உங்களுக்கு தெரிய வரும். தயவு செய்து இந்த நம்ம எஃப்எம் ரேடியோவை கேட்டுக்கொண்டு இருக்கிற தொழில் முனைவோர், புதிதாக சாதாரண மண்பாண்டம் செய்வதில் இருந்து கைவினை பொருட்களில் இருந்து பெரிய மில்லு வைப்பதற்கு விரும்புகிற தொழில் முனைவோர் இருப்பீர்கள், சின்ன வணிகம் தொடங்கி மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வைத்து சூப்பர் மார்க்கெட் தொடங்க விரும்புகிறவர்கள் இருப்பீர்கள், அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்று அந்த தொழில் தொடங்க முடிவு செய்து விட்டீர்களோ அன்றிலிருந்து கணக்கு வழக்கு எழுத ஆரம்பிக்கிறீர்கள். அதே போல் அரசு எத்தனையோ வகையான சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறது. நீங்க உணவுப் பொருள் தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய உணவு கட்டுப்பாடு துறையிலே நம்பர் வாங்க வேண்டும். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த எண் வாங்காமல், அந்த எண்ணை உங்களுடைய தயாரிப்பு பொருள்களே போடாமல் நீ அதை விற்பனை செய்ய முடியாது. அப்ப கார்பரேஷன் லைசன்ஸ்ல தொடங்கி உணவு சம்பந்தமான லைசன்ஸ்ல இருந்து விற்பனை வரி, வருமான வரி என்று எல்லா இடங்களுக்கும் சிறுதொழில் பதிவு வரை பெற்று விடுங்கள். அதில் எதையுமே விடாதீர்கள். ஏனென்றால் அதுதான் முக்கியமான விஷயம். அதன் பிறகுதான் நீங்கள் ஒரு கட்டணம் கட்ட வேண்டுமானால், நான் இந்த தொழிலை இந்த பெயரில் தொடங்கி இருக்கிறேன், இந்த இடத்தை விலைக்கு பெற்று என் பெயரிலே பட்டா மாற்றம் செய்திருக்கிறேன், எனக்கு கட்டணம் கட்ட அனுமதி தார்கள், அல்லது நான் இந்த பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்தை வாடகைக்கு பிடித்து விட்டேன், இதாக இருக்கிறது வாடகை பத்திரம், எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் தார்கள், இந்த இடத்திலே தான் நான் இருக்கிறேன், எனக்குரிய போர்டு வைத்திருக்கிறேன், த்ரீ பேஸ் கரண்ட் வாங்கிவிட்டேன், எனக்கு இயந்திர கடன் தார்கள், இந்த திட்டத்திலே நான் கடன் பெறுவதற்கு செக்யூரிட்டி தர வேண்டும் என்று போட்டிருந்தீர்கள், எனவே நான் செக்யூரிட்டி தர முடியாது, 3,00,000 ரூபாயிலே 60,000 ரூபாய் 20% நான் என் சொந்த முதலீடாக போடுகிறேன், மீதி 2,40,000 கடனாக கொடுங்கள் என்று விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். இந்த பதிவு எண்கள், அந்த வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம், உங்களுடைய படிப்பு சான்றிதழ், உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களுடைய ரேஷன் கார்டு போன்ற அனைத்து விஷயங்களும் கொடுத்தால் மட்டுமே அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் பிறகு நேரில் வந்து பார்ப்பார்கள். அந்த மார்ஜின் மணி கட்டிய பிறகு மீதி பணத்தை சாங்ஷன் பண்ணி அவங்க மேலதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்று அந்த செக் அனுப்புவார்கள். அதே போல் அந்த மிஷினரி தயாரிப்பாளர் உங்கள் இடத்திற்கே அந்த மிஷினை கொண்டு வந்து டெலிவரி கொடுத்து ஓட்டி காண்பித்து புகைப்படம் எடுத்து பில் போட்டு தன் மீதி தொகையை வங்கியில் பெற்றுக் கொள்வார். எத்தனையோ பேர் வாங்கி இயந்திரத்தை வாங்கி பல மாதங்கள் சும்மா போட்டு இருப்பார்கள், தேவையில்லாமல் 2 மாதம் 3 மாதம் வாடகை கொடுத்து கொண்டு இருப்பார்கள். ஒரு சில தொழில் முனைவோர் என்றைக்கு அந்த மிஷின் வந்து இறங்கியதோ அன்றே மிஷின் வருவதற்கு முன்பே மெக்கானிக் ரெடியாக வைத்திருப்பார்கள், அன்றே இயந்திரத்தை ஓட்டி பார்ப்பார்கள், மூலப்பொருட்களை வாங்கி வருவார்கள், அந்த அங்கிருந்து வந்த அந்த இயந்திர தயாரிப்பாளர் அனுப்பிய மெக்கானிக் முன்னிலையிலேயே அதனுடைய அந்த பொருட்களை எடுத்து தயாரித்து சரியாக இருக்கிறதா, அது அட்டைப்பெட்டியிலே சரியாக இருக்கிறதா, தரமாக இருக்கிறதா என்று அதை பரிசீலனை செய்வார்கள். அப்ப இதுபோல் செய்தால் மட்டுமே, ஏனென்றால் அந்த இயந்திரம் ஒரு நாள் சும்மா இருந்தாலும் வருமானம் இல்லாவிட்டால் அதற்கு டியூ கட்ட வேண்டியிருக்கும். அப்படி பல நாள் மெதுவாக செய்வது, மின்சாரத்தை மெதுவாக கொண்டு வருவது, வயரிங் செய்ய, அது இயந்திரத்தை மாற்றுவதற்கு, மூலப்பொருள் வருவதற்கு, தகுதியான வேலைக்காரர்களை போடுவதற்கு மிக லேட் பண்ணி விடுவார்கள். அப்படி காலதாமதம் செய்யாதீர்கள். எனவேதான் நான் இன்று சொல்ல விரும்புவது, தொழில் தொடங்க திட்டமிட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் முக்கியம். இவ்வளவு ரூபாய் கடன் பெறுகிறீர்கள், ஒரு நாளைக்கு கடன் வங்கியில ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு 2 பேர் வேலைக்கு சேர்த்து விட்டீர்கள், அவர்கள் அன்று சும்மா இருந்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தே ஆக வேண்டும். 1ஆம் தேதியானால் இயந்திரம் ஓடாவிட்டாலும் மினிமம் மின்சார கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது வணிகர்களுக்கும் தொழில் தொடங்குபவர்களுக்கும். அந்த கட்டணத்தை 1ஆம் தேதி செலுத்தியாக வேண்டும். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் அது கடனுதவி பெற்று செய்யலாம், கடனுதவி பெறாமல் உங்கள் சொந்த மூலதனத்தில் இருந்து கூட செய்யலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஒரு 10 ரூபாய் செலவிட்டாலும் உடனுக்குடன் கணக்கெழுதி வைத்து விட வேண்டும். என்ன விண்ணப்பங்கள் என்ன விஷயங்கள் கொடுத்தாலும் அதை நகல் எடுத்து கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் அதிகாரிகள் வருவார்கள். தரமாக தயாரிக்க வேண்டும். அரசுக்கு என்ன உங்களுடைய பொருளை சாம்பிள் கொடுக்கிறீர்களோ அதே தரம் எப்போதும் இருக்க வேண்டும். நீங்கள் ஆங்காங்கே கொண்டு கடைகளில் விற்பனை செய்யும் போது அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள், உணவுத்துறை அதிகாரிகள்,

0: ஒரு ஊருக்கு அனுப்புகிறீர்கள் சங்கரன் கோயிலுக்கு, அந்த முனிசிபாலிட்டியில இருக்கக்கூடிய அந்த அரசுத்துறை அதிகாரிகள் வந்து செக் பண்ணுவார்கள். நீங்கள் அங்கு அங்கு ஒரு கடையிலே விற்பனைக்கு வைத்து விட்டதற்காகவோ வைத்து விட்டால் அந்த பொருளை யார் வேணாலும் வாங்கி செல்லலாம். அப்போது இது தரமாக இருக்கிறதா என்று அதிகாரிகள் பார்ப்பார்கள். அதனுள்ள விண்ணப்பத்தை பார்த்து ஒரு ஜிஎஸ்டி எண் வாங்கியிருக்கிறாரா, அதே போல் அதுக்குரிய வரியை செலுத்துகிறாரா என்பதை பார்ப்பதற்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து விடுவார்கள். உங்கள் பொருட்களை ஒரு லாரியிலோ அல்லது வேனிலோ அனுப்புகிறீர்கள், ஆங்காங்கே அதிகாரிகள் நின்று இந்த வாகனத்தை நிறுத்தி இந்த வண்டியில என்ன பொருள் இருக்கிறது, அதுக்குரிய பில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். எனவே எப்போதும் நான் உங்களை ஆய்வு செய்ய அரசாங்கமும் துணை அரசாங்க நிறுவனங்களும் ரெடியாக இருக்கின்றன, காத்திருக்கின்றன. அப்போது இந்த சட்ட திட்டங்கள் நன்றாக தெரிந்து சரியாக கணக்கு வழக்கு எழுதி, ஒரு மாதம் விற்பனை இல்லை என்றால் சரியாக 31ஆம் தேதி எந்த விற்பனையும் இந்த மாதம் இல்லை என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டும். இவ்வளவு ரூபாய்க்கு விற்று இருக்கிறேன், அதற்கு இவ்வளவு ரூபாய் வரை வரி இல்லை, எனவே நான் வரி கட்டவில்லை என்று கணக்கு வழக்கை ஒப்படைக்க வேண்டும். அந்த அரசுக்கு சம்பந்தமான அளவுக்கு அவர்கள் கூறிய அளவுக்கு விற்பனை நடந்து விட்டது, உடனே வரி வாங்க ஆரம்பிக்கிறீர்கள். அந்த 1ஆம் தேதி அந்த வரி 140 ரூபாயாக இருந்தாலும் சரி, 15,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, கரெக்டாக செலான் கட்டி அங்கே அந்த போய் வரியை கட்டி விட வேண்டும். அவர்கள் அடுத்த நாள் ஃபைன் போடுவார்கள், 10 நாள் கழித்து மிகப்பெரிய ஃபைன் வந்துவிடும் அபராதம். இப்படி பலமுறை செய்தால் அந்த எண் கேன்சல் ஆகிவிடும். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தொழில் முனைவோர் அது சார்ந்த சட்ட திட்டங்களை தெரிந்துதான் தொடங்க வேண்டும். சரி, இயந்திரங்கள் வந்துவிட்டன, அதன் பிறகு தயாரிக்கிறீர்கள், மார்க்கெட் பண்ணுவதற்கு யார், இந்த பொருட்களை யாருக்கு அனுப்புவீர்கள்? அப்போது முதலிலேயே உங்களுக்கு தெரிந்த கடைகள், பெரிய வணிகர்கள், மாவட்ட அளவுல ஏஜென்சி எடுப்பவர்கள், நகர அளவுல ஏஜென்சி எடுப்பவர்களெல்லாம் அணுகி, நான் இந்த பொருள் தயாரிக்க இருக்கிறேன், இந்த பிராண்ட்ல பிஸ்கட் தயாரிக்க போறேன், இந்த பிராண்ட்ல மசாலா பொடிகள் தயாரிக்க போறேன், கிளீனிங் பவுடர் தயாரிக்க போறேன், சுண்ணாம்பு வாங்கி ஒரு பாக்கெட்ல போட்டு சின்ன சின்ன பாக்கெட்டா அதை விற்பனை செய்ய போறேன், அல்லது வெற்றிலை பாக்குக்கு பயன்படக்கூடிய அந்த பாக்கு தயாரிக்க இருக்கிறேன். இப்படி சாம்பிள் காமித்து அவர்களிடம் ஆர்டர் பெற்று நீங்க தயாரித்த பொருளை வைத்திருக்காமல் உடனுக்குடன் அனுப்புகிற வகையிலே முதலிலேயே மார்க்கெட்டிங் ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அதில் குறைபாடு என்றாலும் பொருள் தேங்கிவிடும். ஒரு சில பொருட்கள் 1 வாரம் 10 நாள் தான், அதற்கு பிறகு நீங்க லாஸ்ட் டேட் போட வேண்டும். இங்கிருந்து அனுப்புவதற்கே காலதாமதம் ஆகிவிட்டால் கடையில வைத்திருந்து 1 வாரம் ஆகும் விற்பனை முடிய, அப்போது லாஸ்ட் டேட் ஆகிவிடும், பொருட்கள் வீணாகிவிடும். அப்போ ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில் முனைவோருக்கு மிக மிக முக்கியம். அதிலும் பொருட்களை தயாரிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பொருளுடைய கடைசி டேட், எக்ஸ்பைரி டேட்டை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு விற்க நீங்க எந்த கடைக்கும் அனுமதிக்க கூடாது. அவர்களுக்கு இன்ஃபார்ம் செய்து மிச்ச பொருட்களை உடனே தனியாக கட்டி வையுங்கள், விற்காதீர்கள், நாங்கள் மீண்டும் புதிய சரக்குகளை கொண்டு செல்கிறோம் என்று ஒவ்வொரு கடைக்காரர்களோடும் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சட்ட சிக்கல்களில் இருந்து தப்பிக்க முடியும். அதே போல் வாங்கி விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் லாஸ்ட் டேட் இருக்கிறதா, எக்ஸ்பைரி இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் நான் பலருக்கு சொல்லுகிற விஷயம், நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றன. வாழை சம்பந்தப்பட்ட பொருட்களில இருந்து, பருத்தி பொருட்களில இருந்து, உணவு பொருட்களிலே இருந்து பல்வேறு பொருட்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து ஏற்றுமதி ஆகின்றன. பல கோடி ரூபாய்க்கு கைவினை பொருட்கள், மண்பாண்ட பொருளிலே இருந்து பனை பொருள் வரைக்கும் ஏற்றுமதி ஆகிறது. நம்ம கருப்பட்டியில இருந்து, சென்னை மரத்தில இருந்து கிடைக்கக்கூடிய பல பொருட்கள், பனை மரத்தில் இருக்கக்கூடிய பணங்கள் கண்டு வரை ஏற்றுமதி ஆகிறது. அப்ப இந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆகிறது, இதை நம்ம செய்யலாமே என்று முதலிலேயே நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏற்றுமதி செய்வதற்குரிய என்ன பொருள் என்று தெரியாமல் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து விட்டு அதை தயாரித்து சக்சஸ்ஃபுல்லாக வந்த பிறகு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை யார் வாங்குவார்கள்? அந்த பொருள் வெளிநாட்டில இருந்து இங்கே வந்து கொண்டிருக்கும் பல பொருட்கள், அதை நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியாது. அப்போது ஏற்றுமதிக்கு உகந்த தொழிலாக நீங்கள் முதலிலேயே தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும்.
1: நிச்சயமாக ஐயா, நம்ம எப்படி ஒரு தொழில் தொடங்குறதுக்கு திட்டமிடணும், இந்த ஜிஎஸ்டி நம்பர் வாங்குறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எவ்வளவு கட்டாயம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு தொழிலில் வரவு செலவு கணக்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி ஞானசேகர் சார்.

0: நெல்லை தொழில் சார்ந்த பல தகவல்களை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக புதிய பாதை நிகழ்ச்சி தினமும் காலை 7 மணிக்கு ஒளிபரப்பாகுது நமது நெல்லை பண்பலையில். தவறாமல் கேளுங்க. ஒரு நோட்டு ஒரு பெண்ணோட நீங்கள் எப்பயும் தயாராக இருந்துக்கோங்க. பல தகவல்களை நாங்கள் வழங்குகிறோம். எல்லா விஷயங்களையும் கேட்டு உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேறலாம்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு யதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும், சிவசேனா 4 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம்

0: எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும், சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும், திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடைய என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனா்.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்சிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காலம் மாறினாலும் இளமை மாறாமல் இன்னிசையால் நித்தம் நம்மை மகிழ்த்து கொண்டிருக்கும் நம் ஆகாஷ்வாணி இப்பொழுது 90வது ஆண்டில் பயணிக்கின்றது. இவ்வருடத்தினை சிறப்பிக்கும் விதமாக நாம் கேட்க இருக்கிறோம் வானொலிக்கு 90 என்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட வீரவநல்லூர் பகுதியிலிருந்து மனோகரன் அந்த நேர் நம்மளுடைய பயணங்களை அவங்களுடைய அனுபவங்களை பகிர இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: நான் வீரவநல்லூர்ல இருந்து மனோகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், வானொலி நம்ம ரத்தத்தில் கலந்தது. விஞ்ஞானம் வந்து மேடம், ஆமா, சக்கரத்தை கண்டுபிடித்ததை பெரிய புரட்சியா சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து மனிதன் கண்டுபிடித்த பெரிய புரட்சி வந்து வானொலி தான். மனிதனோட ஆசை தன்னோட குரலை தான் கேட்கணும் அப்படின்னு அதை ஒலிப்பதிவு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னோட குரலை உலகம் ஃபுல்லா கேட்கணும், அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த வானொலி. அற்புதமானது. ஒரு வரியில சொன்னா இந்த வானொலி டெக்னாலஜியை, காற்றினில் இருப்பது காந்த விசை, அதன் நிலையத்தில் நீங்கள் கலப்பது மாய ஓசை. இந்த மாய காந்த விசையோசையை அமிர்தமாய் கடைந்து வானொலி வழங்குவது இனிய இசை. வயர்லெஸ் டெக்னாலஜி, ரேடியோ டெக்னாலஜி, இதுதான் மேடம். அப்புறம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சது எல்லாமே எஃப்எம் மட்டும்தான். ஆனால் நம்ம வந்து கரடுமுரடான காட்டு ஒளி பாதையில் பயணிச்சிருக்கிறோம். அதுதான் ஷார்ட்வேவ், நம்ம சிற்றலைன்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பதமாக்கப்பட்ட உள்ளூர் சாலைகளை பயணிச்சிருக்கிறோம். அதுதான் மேடம் நம்மளோட மத்திய அலை, மீடியம் வேவ். தற்போது தங்க நாற்கிற சாலையில் மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட வானொலி, அன்னை வானொலி. எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய நமது நிலையம் வந்து இப்போ எப்பவுமில் ஒரு சுப்பீரியர் டெக்னாலஜியில் எல்லாருடைய செவிகளையும் தரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது போக மேடம், இந்த நிலைய திறப்புக்குன்னு ஒரு மாடல் இருக்கு, ஒரு சிக்னை சக்தியும். நம்ம இந்தியாவில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு விடியலுக்கு ஒரு ஓசை, ஒரு உருவகம் அப்படின்னா அந்த அந்த வயலும் தம்புறவும் இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான, நம்மளோட பொழுது இனிய பொழுதாக துவக்கணும். அந்த காலத்துலலாம் நாங்கள் அந்த வானொலி திறக்கும் போதே அந்த இசையோட தான் வந்து நம்மளோட பொழுது வந்து துவக்கும். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு சோர்வு இருக்குது, அந்த சோர்வுலேருந்து நீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் கூட போடலாம். ஆமாம், ஆல் இந்தியா ரேடியோ சிக்னேச்சர் டியூன் அப்படின்னா, ஆமாம், அந்த டியூனை கேட்டாலே போதும், எல்லா கவலைகளும் மறந்துடும். அதுக்கப்புறம் ஆமாம், நம்ம வானொலியோட ஃப்ரீக்வன்சி பற்றி சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு தெரியுமாங்கிறது தெரியலை. ஆமாம், அப்படி ஒளிபரப்பும் போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ், மீட்டர் 250.6 அப்படி சொல்லும் போதே, ஆமாம், அதில் வந்து ஒரு தனி எனர்ஜி சொல்ல முடியாது மேடம். வானொலியும் வானொலியோட சேர்ந்து நம்மளோட அனுபவம் எங்கில் அடங்காது. ஒரே மனிதனுக்கு ஒரே ஆறுதல், எங்கே இருந்தாலும் அவனுக்கு மனதுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியதுனா வானொலி மட்டும்தான் மேடம்.
0: மிக்க மகிழ்ச்சி ஐயா, உங்களுடைய இனிமையான தருணங்களை அந்த பயணத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே சந்தோஷம். நேர்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் அடுத்ததாக பாடல். பாடலை தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைய இருக்கிறோம். ரெடியாக இருங்க. இங்கிலீஷ் சார்ந்த சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே ஒரு புத்தகம் இல்லைன்னா ஒரு நோட்டு, ஒரு பென்னு, ஒரு பென்சில், ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்க. பாடலை தொடர்ந்து

0: வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரில் நம்ம ஆங்கிலம் அறிவோம் பகுதிக்குள்ளாக போகிறோம். நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லித்தர்றதுக்கு சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் தயாராக இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க சார்.
2: நெல்லை பண்பலை வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் சில நாட்களாக வலம் வருகிறோம். அதில் முதலில் சாதாரண வாக்கியத்தை பற்றி பார்த்தோம். அப்புறமாக கேள்வி வாக்கியத்தை பார்த்து வந்து வருகிறோம். அதாவது நாம் எப்படியெல்லாம் கேள்வி உருவாக்க வேண்டும். அதில் நேற்று நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் என்றால், டூ வெர்ப்ஸ், அதாவது கேள்வியில் வெர்பல் க்வெஸ்சன், ஆமாம் இல்லை என்று பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எப்படி உருவாக்க வேண்டும். கேட்டால் ஆமான்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும். அதாவது எஸ் ஆர் நோ க்வெஸ்சன். அதில் டூ வெர்ப், பி வெர்ப், ஹேவ் வெர்ப், மாடல் வெர்ப் அப்படியெல்லாம் ஒன்று. அதிலும் அடிப்படையாக பி வெர்ப்ஸ் தெரியாமல் ஆங்கில அடிப்படை தெரிவது சற்று கடினம் என்று கூறுவார்கள். பி, பிஇ, பி என்றால் இரு, இருக்கட்டும் என்ற அர்த்தம். பி கேர்ஃபுல், கவனமாக இரு. பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இரு. வருகிறது பார்த்தீர்களா, அந்த அந்த அப்படிதான் அந்த வரி, அந்த வார்த்தை தான் பி. அந்த பி வெர்ப்ஸ் எதெல்லாம் என்று சொல்கிறேன். முதலாவது ஆம், ஏஎம், ஆம். ஆம் என்றால் இருக்கிறேன் என் பொருள். அந்த ஆம் வந்து ஒன்லி ஐ என்ற சப்ஜெக்ட் மட்டும்தான் அதுக்கு வரும். ஐ ஆம் அதில் போய் தேவையில்லாமல் சிஎம், சிஎம் என்று சொன்னால் அவர்களுக்கு சற்று தவறு என்று அவர்களை நாம் சொல்லிவிடலாம். ஐ ஆம். அப்புறம் இஸ் இருக்கு பார்த்தீங்களா, இஸ் வந்து ஹி, ஷி, இட். அந்த மூன்று சப்ஜெக்ட்கள் படர்த்தை, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு இஸ் வரும். அடுத்தபடியாக ஆர், ஏஆர்இ, ஆர், அது வந்து பியூதே அந்த வார்த்தைகளுக்கு வரும், அந்த அந்த சப்ஜெக்டுகளுக்கு வரும். அப்புறம் இந்த மூன்றும் ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடியது. அடுத்தபடியாக வாஸ், வேர். வாஸ் என்றால் இருந்தேன். இது எதற்கெல்லாம் வரும்னா ஐ, ஹி, ஷி, இட். அதே சமயத்தில் வேர், வேர் என்பது பியூதே என்ற சப்ஜெக்டுகளுக்கு வரும். இந்த ஒரு கட்டுக்கோப்பை நாம் தெரிந்து கொடுக்க வேண்டும். முதலில் நான் ஒரு இசை வைத்து ஒரு சொல்கிறேனே, இஸ் எ லீடர், இப்படி என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிருக்கிறது. அதை உடனே நாம் கேள்வி ஆக்கிடலாம். பாருங்க, ஹி இஸ் அந்த இஸ் அந்த பக்கம் தூக்கி ஹி அந்த பக்கம் கொண்டு போனா, இஸ் ஹி எ லீடர், அவர் ஒரு தலைவரா? அதற்கு பதில் என்ன வருகிறது? எஸ், ஹி இஸ் எ லீடர். நோ, ஹி இஸ் நாட் எ லீடர். ரெண்டும் வரலாம், அழகாக வரலாம். அதே மாதிரி ஹி இஸ் எ, பிறகு அடுத்தாப்புல ஹி இஸ் ரைட்டிங் என்று வைத்துக் கொள்வோமே, ஹி இஸ் ரைட் என்று கட்டாயம் எழுதக்கூடாது. ஹி இஸ்க்கு அப்புறம் ஒரு வெர்பு வந்தா அதற்கு கட்டாயம் ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். ஹி இஸ் ரைட் என்றால் தவறு, ஷி இஸ் ரைட் என்றால் தவறு. ஷி இஸ் ரைட்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் ஜம்பிங், அந்த மாதிரி தான் வரும். அதே போல ஷி இஸ் எ நர்ஸ் அப்படின்ற ஒரு வரி இருக்கிறது வைத்துக் கொள்ளும். இஸ் ஷி எ நர்ஸ்? எஸ், ஷி இஸ் எ நர்ஸ். ஷி இஸ் ஒர்க்கிங் இன் எ ஹாஸ்பிட்டல், அதை நம்ம உடனே கேள்வி ஆக்கிடலாம். இஸ் ஷி ஒர்க்கிங் இன் எ ஹாஸ்பிட்டல்? இட் இஸ் ரெய்னிங். இஸ் இட் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறதா? எஸ், நோ என்று சொல்லலாம். எஸ் இட் இஸ் ரெய்னிங், நோ இட் இஸ், இட் இஸ் நாட் ரெய்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிவிடலாம். அதுக்கடுத்தாப்புல நம்ம வேர், ஆர், வேர், ஆர் கிட்ட வருவோம். ஆர், ஏஆர்இ, ஆர் வந்து பி, யூ, தே இந்த மூன்று சப்ஜெக்டுகளுக்கு வரணும். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேனே, ஏன்னா நமக்கு நேரம் போதாது. ஆர் தே ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் நண்பர்களா, நண்பர்களாக இருக்கிறார்களா? முதல்ல தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம கேள்வியை எப்படி ஆக்கலாம்னா, ஆர் தே ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் நண்பர்களா, அதில் இருக்கிறார்களா என்ற ஒரு வார்த்தை கடைசியில் வந்து விடுகிறது. நாம் அதை அரைகுறையாக கூட ஆர் தே நண்பர்களா என்று பேச்சு வழக்கில் கேட்கலாம். எஸ், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நோ, தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு விதமான வாக்கியங்களை உருவாக்கலாம். அதாவது இந்த பி வெர்ப்ஸ் வந்து மிக மிக முக்கியம். இதை தெரிந்திருந்தால்தான் நம்ம எல்லா அடிப்படையான ஆங்கிலங்களும் நாம் பேச முடியும். அதே போல் வாஸ்,

0: வாஸ் ஒர்க்கிங் இன் எ பேங்க். நான் ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதாவது வாஸ் ஐ ஒர்க்கிங் இன் எ பேங்க், நான் ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தேனா அப்படின்னு நம்ம அதுக்கு நோ, எஸ் அல்லது நோ அதற்கு பதில் சொல்லிவிடலாம். வேர் பாருங்கள், வேர் WERE, வேர் வந்து மூன்று சப்ஜெக்ட்களுக்கு அது வர பன்மை, அதாவது பன்மை சப்ஜெக்ட்களுக்கு தான் வேர் வரும். அதே மாதிரி அங்கே ஆர் ஏஆர் இருக்குல்ல, அது வந்து அங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் பன்மை சப்ஜெக்ட், பன்மை சப்ஜெக்ட்களுக்கு வியூதேக்கு அங்கே ஆர் வரும், இந்த வியூதேக்கு வேர் வரும். அந்த வேர் தே எனிமீஸ், அவர்கள் எதிரிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி, தே வேர் எனிமீஸ் அதை கேள்வி ஆக்கும்போது அந்த முதல் ரெண்டு வார்த்தையை அங்கே இங்கேயும் மாத்தினாலே நம்ம எஸ் ஆர் நோ க்வெஸ்சன் உருவாக்கிடலாம். இதை வந்து கரும்பலகையில் எழுதி நம்ம காட்டும் போது மிக எளிதாக இருக்கும், எளிதாக புரியக்கூடிய ஒரு அடிப்படை இது. அதனால இதை ரொம்ப எளிதாக எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம். இது நாட், இந்த நாட்டு சேர்த்து தேவர் நாட் எனிமே, அவர்கள் எனிமே எதிரிகள் அல்ல அப்படி என்று நாம் சொல்லிவிடலாம். இப்படி இதுதான் இஸ் ஆர் வாஸ் வேர், இந்த ஐந்து டிவர்ஸையும் மிகவும் சிறப்பாக மறுபடி மறுபடி ஒரு ஒரு வரியில் போட்டு முன்பக்கம் முதல் வரியை முதல் வார்த்தையை இரண்டாவதாகவும் இரண்டாவது வார்த்தையை முன்னால் முதலாகவும் போட்டால் நமக்கு ஒரு எஸ் ஆர் நோ க்வெஸ்சன், ஆமாம் இல்லை என்று ஒரு பதில் சிறப்பாக வந்துவிடுகிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார், சிறப்பாக எங்களுக்கு இந்த பீவர் பற்றி முழுமையாக தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. நாங்கள் இதே ஆர்வத்தோடு நாளைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில். இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நேர்களே, நீங்களும் தவறாமல் கேளுங்க நாளை காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் அடுத்ததாக ஜி வி பிரகாஷ், ஸ்ரேயா கோஷலோட குரலில் பாடல் 7:45.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம் வார் மந்திரியாரே.
0: ஏன் மன்னா, தங்களது குரல் இவ்வளவு சோர்வாக இருக்கிறது, என்னவாயிற்று?
1: என்னவென்று தெரியவில்லை மந்திரியாரே. இரண்டு நாட்கள் மலையில் நனைந்ததாலோ என்னவோ ஒரே உடல் வலி, உடல் முழுவதும் ஒரே சோர்வாகவும் அயற்சியாகவும் இருக்கிறது. காய்ச்சல் வரும் போல் அறிகுறி தெரிகிறது.
0: வேண்டுமென்றால் அரண்மனை வைத்தியரை அழைத்து வரவா?
1: வேண்டாம் மந்திரியாரே, அவர் மீது நான் கடும் கோபத்தில் இருக்கிறேன்.
0: ஏன், எதற்காக மன்னா?
1: கடந்த வாரம் டயட் ஜூஸ் என்று சொல்லி அந்த பாகற்காய் ஜூஸை தந்து விட்டார். அதன் கசப்பு குடித்தவுடன் தொண்டை முதல் மூளை வரை ஏறிவிட்டது. எதை சாப்பிட்டாலும் பாகற்காய் சாப்பிட்டது போன்றே ஒரு கசப்பான உணவு.
0: கசப்பா?
1: சிரிக்காதீர் மந்திரியாரே.
0: பிறகு என்னதான் வழி மன்னா?
1: இதோ ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் என்னிடம் உள்ளன. அவற்றில் ஒன்றை போட்டால் சரியாகிவிடப் போகிறது.
0: வேண்டாம் மன்னா, வேண்டாம். அதை போடாதீர்கள் மன்னா, போடாதீர்கள்.
1: ஆரம்பித்து விட்டீரா? மாத்திரை போடுவதில் என்ன மந்திரியாரே இருக்கிறது?
0: அந்த ஆன்டிபயாட்டிக் மாத்திரை அட்டையை சற்று திருப்பி பின்புறம் உற்று பாருங்கள் மன்னா. என்ன தெரிகிறது மன்னா?
1: என்ன தெரிகிறது? மாத்திரையை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள்.
0: அதன் ஒரு பக்க ஓரத்தில் சிவப்பு நிறத்தில் ஒரு கோடு போட்டு இருக்கிறார்கள். தெரிகிறதா?
1: ஆம், சிவப்பு நிறத்தில் ஒரு கோடு தெரிகிறது. அது அந்த மருந்து கம்பெனியின் டிசைனை போட்டிருக்கிறார்கள். இதில் என்ன இருக்கிறது?
0: தங்களை போன்று இப்படித்தான் பல பேர் அது அந்த மருந்து கம்பெனியின் பிரத்யேக டிசைன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது இல்லை மன்னா.
1: பின்னர் எதற்காக அந்த சிவப்பு நிற கோட்டை போட்டிருக்கிறார்கள்?
0: உண்மையில் அது ஒரு எச்சரிக்கை சமிஞ்சை ஆகும் மன்னா. இந்த சிவப்பு நிற கோடு மாத்திரை அட்டையில் இருந்தால் அந்த மருந்தை மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாதாம்.
1: இது என்ன புது தகவலாக இருக்கிறது
0: மன்னா? இது புது தகவல் எல்லாம் இல்லை மன்னா, பழைய தகவல் தான். ஆனால் பலருக்கும் தெரியவில்லை, அவ்வளவுதான். இதை மருத்துவரின் ஆலோசனையின்றி அதிக அளவு உட்கொண்டால் அது பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். உடல் நலக்குறைவு ஏற்படும் மன்னா.
1: ஆஹா, இது தெரியாமல் ஆன்டிபயாட்டிக் மாத்திரை தானே என்று பலரும் இதை காய்ச்சல், சளி, இருமல் என எது வந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக் கொள்கிறார்களே.
0: இனியாவது இதில் எச்சரிக்கையுடன் மக்கள் இருக்க வேண்டும் மன்னா. தங்களது உடல் வலிக்கு அரண்மனை வைத்தியரை அழைத்து
1: அந்த கசப்பான கஷாயத்தை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் தரலாம் என்று அவரிடம் நான் கூறியதாக கூறிவிடும்.
0: அடடே, போர்க்களத்துக்கு பிறகு மன்னர் பயப்படுவது இந்த கசப்பான கஷாயத்திற்கு மட்டும்தான்.
1: இன்னுமா நீர் போகவில்லை?
0: நாமை ஒரு காமெடி சொல்ல விடுவதில்லை.

0: உடனே நம்மை விரட்டுவது.
1: என்ன அங்கே சத்தம்?
0: இது போகிறேன் அண்ணா, போகிறேன். இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நெல்லை 7:54 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் குழவர் சந்தையின் காய்கறிகள் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 48 ரூபாய், கத்திரிக்காய் 110 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 110 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், முருங்கைக்காய் 20 ரூபாய், பெரிய வெங்காயம் 25 ரூபாய், சிறிய வெங்காயம் 70 ரூபாய், தேங்காய் 49 ரூபாய், இஞ்சி 135 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 68 ரூபாய். பழங்களுடைய விலைப்பட்டியல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிள் 220 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 220 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 70 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு பச்சை வாழைப்பழங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நேரலின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. வணக்கம். பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டும் நிறைவான பாடலை நாம் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் அப்படின்ற சிறப்பு பகுதியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நம்ம சட்டம் சார்ந்த பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. இவ்வளவு நேரம் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள், இப்போ என்ன கேட்க இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கென்று வந்தால் அந்த பகுதி தான் கேட்க இருக்கிறீங்க. எப்போவுமே வழக்கு, சட்டம் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் அடிப்படை சட்டங்கள் என்ன, ஒரு அலுவலகத்தை எப்படி மீட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான காலகட்டத்தில் இருக்கும். அந்த மாதிரி

0: ஒவ்வொரு நாளும் அரிய தகவல்கள் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு கைது செய்யப்பட்ட கைதிகளுக்கான உரிமை பற்றி சொல்ல இருக்கிறாங்க வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஒரு நபர் வந்து குற்ற செயலுக்காக காவல்துறையால் கைது செய்யப்படும் போது இப்படி கைது செய்யப்பட்ட நபரின் உரிமைகள் அப்படின்றதை இந்திய அரசியலமைப்பு சட்டமோ குற்றவியல் நடைமுறை சட்டமோ, ஒரு நபர் காவல்துறையால் கைது செய்யப்படும் போது அவருக்கு பல்வேறு சட்டப்பூர்வ உரிமைகளை வழங்கியுள்ளன. இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, கைதுக்கான காரணத்தை அறியும் உரிமை. ஒரு நபர் ஏன் கைது செய்யப்படுகிறார் என்பதற்கான காரணத்தை உடனடியாக தெரிந்து கொள்ள அவருக்கு முழு உரிமை உண்டு. வாரண்டி இல்லாமல் கைது செய்யும் பட்சத்தில் என்ன குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்படுகிறார் என்பதை காவல்துறை அதிகாரி இந்த கைது செய்தவர்களிடம் கூற வேண்டும். ஒருவேளை அந்த குற்றம் வந்து ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றமாக இருந்தால் நீங்க ஜாமீனில் போகுவதற்கு தகுதியானவர் என்பதை காவல்துறை தெரிவிக்க வேண்டும். அதே போன்று கைது செய்யப்பட்டதை இப்ப அவரை வெளியிடத்தில் வித்தியாசம் வைத்து ஒரு இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கலாம். அப்படி கைது செய்யப்பட்டதை குடும்பத்தினருக்கு அல்லது அவர் நண்பருக்கு அல்லது கைது செய்யப்பட்ட நபர் சொல்லும் சொல்ல விரும்பும் ஒரு நபருக்கு தான் கைது செய்யப்பட்ட விவரத்தை எந்த இடத்துல கைது செய்து வைக்கப்பட்டுள்ள விவரையும் தெரிவிக்கக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. இதற்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்க வேண்டும். அதே போது வழக்கறிஞரை ஆலோசனை பெறும் உரிமையும் அந்த செய்யப்பட்டதற்கு உண்டு. காவல் விசாரணை நடக்கும்போது கூட பொறுமையாக இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட நேரத்தில் தனது வழக்கறிஞரை சந்தித்து பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏழை எளிய மக்களால் வழக்கறிஞர் வைக்க முடியாவிட்டால் அரசு தரப்பில் இலவச சட்ட உதவியும் வழங்கப்பட வேண்டும். அதுபோன்று ஒருவரை கைது செய்தால் அவரை 24 மணி நேரத்திற்கு அறிக்கையுள்ள நீதிமன்ற நடுவர் முறையில் ஆஜர்படுத்த வேண்டும். இந்த 24 மணி நேரத்துல பயண நேரம் மட்டும் கொள்ளப்படாது. நீதிமன்ற அனுமதியின்றி 24 மணி நேரத்துக்கு மேல் ஒருவரை அடைத்து வைப்பது சட்டவிரோதம். அது மாதிரி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள உரிமை. அவர் கைது செய்யப்படும் போது அவருக்கு ஏற்பட்ட ஏதாவது காயத்தோ எதோ இருந்தால் மருத்துவ பரிசோதனை வேண்டும். கைது செய்யப்படும் போது உடலில் ஏதேனும் காயம் இருந்தால் மருத்துவ அறிக்கையில் பதிவு செய்ய கேட்டு அந்த காவல் அதிகாரியிடம் அந்த கைது செய்யப்பட்டவர் கேட்கலாம். இதன் மூலம் காவலில் வைத்த போலீசார் சித்திரவதை செய்வதை தடுக்க முடியும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து சில விசேஷமான சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கைது செய்யக்கூடாது. ஒரு பெண்ணை சூரியன் மறைந்த பிறகோ அது இரவு நேரத்தில் அல்லது சூரியன் முன்போ கைது செய்யக்கூடாது. விதிவிலக்கான சூழ்நிலைகளில் பெண் மாஜிஸ்திரேட்டின் முன்கூட்டிய அனுமதியை பெற்று பெண் காவலர்கள் மட்டுமே கைது செய்ய வேண்டும். அதே போன்று பெண் கைதிகளை பெண் காவலர்கள் மட்டுமே சோதனையிட வேண்டும். அதுவும் கண்ணியமான முறையில் இருக்க வேண்டும். காவல்துறையினர் கைது செய்ய வரும்போது கைது மெமோ அப்படிங்கிறத அவங்க தயாரிக்கிறது கட்டாயம். அதுல கைது செய்த நேரம், தேதி மற்றும் ரெண்டு சாட்சிகளோட கையெழுத்து இருக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபரும் அதில் கையெழுத்திட வேண்டும். இது வந்து முக்கியமாக நம்ம இந்திய உச்ச நீதிமன்றம் டிகே பாசு எதிர்ப்பு மேற்கு வங்கி அரசு அப்படிங்கிற வழக்குல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு காவல்துறை காவல் நிலையங்களிலும் எழுதி
0: வைக்கப்பட்டுள்ளது.
1: அதனால ஒரு கைதியை அதாவது ஒரு நபரை கைது செய்யும் பொழுது அவருக்கு இவ்வளவு உரிமைகள் இருக்கிறது. தன்னை பற்றிய விவரங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அவர்கிட்ட வந்து மௌனமாக இருக்கக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 23 எந்த ஒரு நபரையும் அவருக்கு எதிரான சாட்சியத்தை அவரே அளிக்குமாறு கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால காவல்துறையும் கட்டாயத்தின் பேரில் அளிக்கப்படும் வாக்கு மூலங்கள் அதாவது கன்ஃபர்ம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இது நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகாது. இது போன்ற பல்வேறு உரிமைகள் கைது செய்யப்பட்ட கைதிகளுக்கு இருக்கிறது. இதை அவர்கள் தெரிந்து கொண்டால் நான் குற்றமற்றவரா குற்றம் செய்தவராங்கிறதை பின்னர் நீதிமன்றத்தில் அதை நிரூபித்துக் கொள்ளலாம். அதுபோன்று காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து அதே மாதிரி லலிதா குமாரி எதிர்ப்பு உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு வழக்குல வந்து எப்போது FIR பதிய வேண்டும், எப்போது கைது செய்யப்பட்டவர்களை நோக்கி நகர வேண்டும் என்பதை பற்றி ஒரு குறிப்பான தெளிவு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதனால நிறைய விஷயங்கள் கைது

0: பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மற்றும் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது.
1: ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க, கைது செய்யப்பட்ட கைதிகளுக்கான உரிமை அப்படின்னு. கைது செய்ய போகிறோம் அப்படின்னாலே கைதிகளுக்கே இவ்வளோ உரிமைகள் இருக்குது, அதை சரிவர பார்க்கணும் இல்லையா? ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார், நன்றி.
0: நன்றி
1: நன்றி. நேர்களே, இன்னைக்கு வழக்கென்று வந்தால் பகுதியில் கைது செய்யப்பட்ட கைதிகளுக்கான உரிமை பற்றி கேட்டோம். ரொம்ப தெளிவாகவே விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சிலம்பரசன், நிவாஸ் கே பிரசனா, MC சாய் பாடியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசனா இசை.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க திரையறிவி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் அவங்களோட பேச காத்துட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா, மற்றும்
1: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
0: எஸ், ரியோவும் சிந்து சாராவும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, திருவிழா பாடல்கள்.
1: ஆமாம்,
0: ஊரில் வந்து திருவிழாலாம் நடக்கும்ல, அது கோவில் திருவிழாவாக இருக்கலாம், இல்லை சாதாரண திருவிழாவாக இருக்கலாம், எல்லா திருவிழாவும் ஒரு பாடல் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. நிஜமாக நடக்கிற திருவிழாவில் கூட அந்த மாதிரி பாடல்கள் தான் போட்டு வந்து நல்லா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி திருவிழா பாடல்கள் தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க இருக்கிறீங்க. எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் ரியோ?
1: ஆமாம், அதை நம்ம ஞாபகப்படுத்தல நம்மளோட நேயர்களுக்கு 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு நேர்களை நீங்கள் தொலைபேசி மூலமாக பேசி உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே சொல்லலாம்.
0: ஆமாம், நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், எங்கேருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
0: மாலினி தேவி சென்னையில இருந்து?
2: ஆ
0: ஓகே.
2: ஆமாம்,
0: பாடல் கொடுத்துடலாமா, கேட்குறீங்களா?
2: ஆ கொடுங்க.

0: ஒரு அருமையான பிஜிஎம்.
1: ஆமா விஷால் படம் தானே?
0: அதே
1: தான். ஐயோ
2: ஐயோ, படம் பேர் என்ன தெரியலையே.
1: படம் பேர் சொல்லுங்க. கொஞ்சம் என்ன
0: படம் பேரா?
2: க்ளூ வேணுமா? அதே தான் நீங்க சொல்லணும். படம் பேர் என்னன்றதே நீங்க தான் சொல்லணும். பாடல் என்னன்றது
0: நீங்க. வந்து ஒரு பறவையோட இனத்தின் பேர் அப்படி சொல்லலாம். புறா, கழுகு அப்படிங்கிற மாதிரி.
2: விஷால் நடித்த படம்.
0: மீரா ஜாஸ்மின்.
1: நல்ல ஞாபகம். முதல்ல வரி வரவே மாட்டேன்.
2: சரி, கோழி அப்படின்னு
1: முடியும்.
2: இல்ல இல்ல
1: பாட்டு வருவா?
2: இல்ல, நான் இப்ப ஒரு க்ளூ கொடுத்தேனே.
0: கோழி அப்படின்னு முடியுமா? ரியோ சொன்னாங்க கோழி அப்படின்னு முடியுமா? திரைப்படத்தின் பெயர் கோழி. கோழி கோழி கோவில் இல்ல, மாலினி தேவிமா கஷ்டப்பட்டு சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. சந்த கோழி திரைப்படத்துல வரக்கூடிய கேட்டா கொடுக்கிற பூமி அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நம்ம ஒளிபரப்பணும் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையருவி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டலாமா? ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். தனுஷ் அனிருத் பாடியிருக்காங்க. அனிருத் அவர்கள் இசையில். நேரம் சரியாக 8:33.

0: நேர்களே, நம்ம திரையரவு நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் காலை 8:38 ஆகிட்டுருக்குது. சூப்பரான பாடலை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வந்துட்டோம். அடுத்ததாக ஒரு திருவிழா பாடலை நேருக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். யார் பேசுகிறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் நிலமை. இருவரும்
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் சார்.
2: சார், என்ன பாடல் கேட்டலாமா?
1: கண்டிப்பாக. சண்டை கோழி மாதிரி ஈஸியாக கொடுங்க.
2: இதுவும் ஈஸி தான்.

0: கேட்டீங்களா?
1: இந்த பாட்டு கேட்டு ஞாபகமா இருக்கு.
0: விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணிருப்பாங்க.
1: இன்னொரு வாட்டி போடுங்க.
0: இன்னொரு வாட்டியா? சரி, ஓகே.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன், ஏதாவது க்ளூ கொடுங்க இந்த படத்துக்கு.
0: படத்துக்கு க்ளூவா?
2: இதே பேர்ல வந்து பழைய ஒரு திரைப்படமும் இருக்குது.
1: இல்ல இப்ப ஈஸியா க்ளூ கொடுத்தீங்களே, கோழி அப்படின்னு முடியும், இது மாதிரி எப்படி முடியுது?
2: ஓகே, அப்போ எப்படி முடியும்?

0: சொல்லலாம், ஆயுதம் அப்படின்னு முடியும்.
1: ஆயுதமா?
0: ஆமா,
2: அப்படி முடியும்.
1: ஆயுதம்.
0: ஆனா நம்ம வந்து ரெண்டு வார்த்தையா பிரிக்க முடியாது, ஒரே வார்த்தை சொல்லதான். ஆமா.
2: சரி, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. இந்த திரைப்படத்தில் வந்து ஹன்சிகா, ஜெனிலியா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். சங்கத்தமிழன் திரைப்படத்திற்காக மெர்வின், சாலமன், அனிருத், ஜொனிட்டா காந்தி பாடியிருக்காங்க. மெர்வின் இசையில். நேரம் சரியாக காலை 8:40.

0: உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இனிய
0: காலை வணக்கம். சரி, ஓகே, பாடல் கொடுத்துடலாமா? கேக்குறீங்களா? சொல்லல, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: வாழ்த்துக்கள்.
0: சரி, ஓகே, கேளுங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகள்.

0: கேட்டீங்களா?
1: நாடோடிகளா?
0: எல்லாருக்கும் டக்குன்னு அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது இல்ல?
2: ஆனா அது இல்ல.
0: ஆனா அதே அந்த அந்த குழுவே சேர்ந்து இன்னொரு படம் நடிச்சிருப்பாங்க அந்த படம்.
2: அதுதான் முதல் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த குழுவோட.
1: கங்கள் இரண்டால் அந்த படமா?
0: அது என்ன
1: படம்? அது என்ன படம் தெரியல.
0: ஒரு ஊரோட பெயர்.
2: ஆமா, புரம் அப்படின்னு முடியும்.
0: சுப்ரமணியபுரம் அப்படிங்கறதா மிகச் சரியான பதில். நன்றி, உங்கள் உதவி பண்ணவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. ஓகே,
1: ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மா. உங்களை
0: நன்றி நன்றி. அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நிறைய ஊர் பேரில் வந்து படங்கள் வந்ததுனால என்னவோ தெரில இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, திரையறிவியில் நிறைவான பாடல் தான் நம்ம கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா மற்றும்
2: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
0: ஷான் ரோல்டன் இசையில் ஒரு அழகான மெலோடி பாடல் கேட்க போகிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: இருக்கிற குழப்பத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னார் என்னுடைய நண்பர். ஏதோ இது வரைக்கும் அது பிடிக்காத மாதிரி. மனசுல குழப்பம் இல்லாத மனுஷன் யாரு? என் மனசுல குழப்பமே இல்லை, நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அது அவருக்கே அவரை பத்தி தெரியாம சொல்ற ஒரு வார்த்தை. இப்போ உங்க மனசுல குழப்பம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இது ஒரு பெரியவர் சொன்ன வழி. அது என்ன தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு தனி அறைக்குள்ளே நுழைஞ்சி பூட்டிக்குங்க. ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு விட்ருங்க. உங்கள் மனசில் வர்றத கொஞ்சம் கூட மறைக்காமல் சத்தம் போட்டு சொல்லுங்கள். என்னென்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லி முடணும். கொஞ்சம் கூட மறைக்கக்கூடாது, அடுத்தவங்க காதில் விழுந்துருமேலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு சொல்லி முடணும். அதில் அர்த்தம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயாக பேசுங்க, சத்தம் போடுங்க. ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் பேசுனதையெல்லாம் போட்டு கேளுங்க. அது எப்படி இருக்கும்னா, பைத்தியம் பிடிச்ச ஒருத்தரோட பேச்சை நீங்கள் கேட்குறது மாதிரியே தோணும். உங்களுக்குள்ளே எவ்வளவு குழப்பம் உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்குங்கிறது அப்புறம்தான் புரியும். எவ்வளவு அபத்தமான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குங்கிறது தெரியும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத துண்டுகள் நம்ம மனசுக்குள்ளே மிதக்கிறதும் விளங்கும். இது வந்து உண்மை. நீங்கள் வேணும்னா நியாயமாக சோதனை பண்ணி பாருங்கள். இப்போ சொன்னது உண்மைன்னு புரியும். இதுக்கு அர்த்தம் என்ன? பைத்தியக்கார விடுதியில் இருக்கிறவனுக்கு 100% பைத்தியம் பிடிச்சிருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு போகலை, அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம நிலை வெளியில் தெரியறதில்ல. வெளியில் நாம் சரியான மனநிலையில் இருக்கிறதாக தெரிகிறோம், பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். மற்றவங்கக்கிட்ட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனையுமா பேசிவிடுறோம். மற்றவங்கக்கிட்ட இருந்து நாம் நிறைய மறைச்சி விடுறோம். நினைக்கிறது பூரா தினமும் பேசிவிடுறதில்ல யாருக்கிட்டேயும். இதுக்காக நாம் தினமும் காலையிலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் சந்திக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகமூடி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரே மாதிரி எல்லாத்தையும் பேசுறதில்ல. இதில் நாம் மற்றவங்களை மட்டும் ஏமாத்துறதில்ல, நம்மளையும் நாமே ஏமாற்றிக்கிறோம். ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகத்தை மாற்றிக்கிட்டு பொய் முகத்தோடு காட்சி அளிக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே கவனிக்கிறதில்ல. அதனால் நம்ம உண்மையான முகம் எதுங்கிறது நமக்கே புரியாமல் போயிடுது. நம்முடைய பொய்களை நாமளும் நம்பிக்கிட்டு மற்றவங்களையும் நம்ப வைக்கிற காரியத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிற கருத்துக்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மனசிலேருந்து குழப்பங்களை நீக்கிறது எப்படி, நிதான நிலையை அடையிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பெரியவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பைத்தியக்காரன் என்ன நினைக்கிறான்? மற்றவங்கள பைத்தியம்னு நினைக்கிறான். தனக்கு பைத்தியம்ங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டுதுன்னா அதை அவன் உணர ஆரம்பிச்சுட்டாவே அவன் நிதான புத்தி அடையிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிடலாம். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் நிதானம் தவறிய நிலையில் இருக்கிறத முதல்ல ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிட்டு அதை நல்லா உணர்ந்துவிட்டால் போதும், நிதான நிலைக்கு நாம் முன்னேறிடலாம். நமக்கு ஏற்படுற விளைவுகளுக்கு நாம் தான் பொறுப்புங்கிறத மனசில் இருத்திக்கணும். நமக்குள்ள ஒரு சரியான மையத்தை ஏற்படுத்தி அதில் நமக்கு நாமே எஜமானனாக உட்காந்துக்கணும். சரியான திசையில் நம்மளை நாமே கொண்டுகிட்டு போகணும். இந்த வேலையில் நாம் தீவிரமாக ஈடுபட்டால் அதுக்கப்புறம் நாம் பொய் முகத்தோடு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை முகத்தோடு நிதான வழியில் பேரானந்தம் அடையலாம், சிரித்து வாழலாம். இப்படிலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம லெவலில் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு முன்னேறலாம். நமக்கு தெரிஞ்ச முகம்லாம் வேறு மாதிரி. ஒரு ஆள் கேட்டான் இன்னொருத்தங்கிட்ட, ஏன் சார் இந்த

0: உலகத்தில் ஒரே மாதிரி முகத்தோடு 9 பேர் வரைக்கும் இருக்கிறதாக சொல்கிறாங்களே, அது சாத்தியந்தானான்னா. சாத்தியந்தான், ஏன் இப்படி கேட்குறேன்னா அவன். அதுக்கு இல்லை, போன மாதம் உங்ககிட்ட நான் வாங்கியிருந்த 1000 ரூபாயை நேற்று ஒன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து திருப்பி வாங்கிட்டு போட்டான், அதனால தான் கேட்டேன் அப்படின்னானா இவன். இப்படி முகங்கள் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும். அப்படி பேசினா அதாவது உள்ளத்தில் ஒளி உண்டாகும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற உண்மை. அதனால் நாம் வந்து இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் பழகும் பொழுது நம்முடைய உண்மையான முகம் எது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் வாழ்க்கையில் குழப்பமில்லை.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டோன்னா, இணையதளம் இன்டர்நெட் இருக்கு இல்லையா, அது அறிவின் சுரங்கமா அல்லது நேரத்தின் விரயமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கிறோம். இணையதளம் இப்போ நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இணையதளம் பயன்படுத்தலை அப்படின்னாலே அப்படியா, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு நம்ம சந்தேகமாக கேட்குற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் கையில் வந்து ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இன்டர்நெட் இணையதளம் அப்படிங்கிறது எல்லாருமே பயன்படுத்திகிட்ருக்குறோம். அதில் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு உபயோகரமாக இருக்குது. அது படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், ஹெல்த்து சம்மந்தமாக இருக்கட்டும், எதுனாலுமே சரி. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அந்த இன்டர்நெட்குள்ளே போயிட்டோன்னாலே நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஒரு மணி நேரம் போகுதா, ரெண்டு மணி நேரம் போகுதான்னு தெரியாது. அதுலேயே வந்து நம்ம நிறைய நேரத்தை செலவழிச்சிட்ருக்கோம். இதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதனால உங்களோட கருத்து என்ன, இந்த இணையதளம் அறிவின் சுரங்கமா இருக்குதா இல்ல நேரத்தின் விரயமா இருக்கா அப்படிங்கறத உங்க கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். நீங்க அழைக்க வேண்டிய 2561132, அப்படி இல்லைன்னா 2561133. வெளியூர் நேரம் இருந்தீங்கன்னா இல்ல மொபைல்

0: கால் பண்ணுற நேரில் வந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பை என்ன சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அது வந்து அறிவின் சுரங்கமா தான் இருந்துச்சு, அதை வர வர இப்ப நேரத்துக்கு விரயம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் மாதிரி ஆகிட்டாங்க.
0: சரி சரி,
1: அதாவது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த காலத்துல என்ன நடந்தது, அந்த காலத்துல எப்படி கார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி பிளைன் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போட்டிருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க பொழுதுபோக்குக்காக வேற எதெல்லாமோ பாக்குறாங்கம்மா.
0: சரி,
1: அதனால அது வந்து அறிவியலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருந்ததை இப்போ நேர விரயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க.
0: என்னுடைய அழகா சொல்லுங்க, நன்றி. அதாவது வந்து அறிவின் சுரங்கமாக தான் இருக்குது, அப்படி தான் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தோம் அப்படின்னா நேரத்தின் விரயமாக தான் அது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம். நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்டலாம். தாம் தூம் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசை. நேரம் சரியாக 9:05.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கிறோம். இணையதளம், இன்டர்நெட் அறிவின் சுரங்கமா இல்லை நேரத்தின் விரயமா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்கன்னு பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்.
1: வேலூர் மாவட்டம் வாரியம் மாவட்டம் என்ன குறைஞ்ச நாதன்.
0: சொல்லுங்கள் சார்.
1: சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும்.
0: நான் சொல்லணுமா? தலைப்பு கேட்டிங்களா?
1: நீங்க வச்சீங்க, நீங்க சொன்னீங்க, நான் ரெடி ஆன் பண்ணிட்டு பாட்டை போட்டீங்க.
0: சரி, நீங்க அப்போ தகவல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கலந்துக்கிறீங்களா நிகழ்ச்சியில?
1: ஓகேம்மா, ஓகே,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: இனிய காலை வணக்கம்.
2: சின்னமுழு சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சசிகலா சொல்லுங்கம்மா.
2: இணையதளங்கிறது வந்து அதோட திறந்த வெளி பல்கலைக்கழகம் சொல்லலாம், ஒரு பேராளியும் கூட சொல்லலாம். அது நம்ம பயன்படுத்துகின்ற முறையை கொண்டுதான்ப்பா அது அறிவின் சுரங்கமா நேரத்தின் விரயமாங்கிறது ஆளாள பொறுத்து, பயன்படுத்துகின்ற ஆளை பொறுத்து மாறுபடும்ப்பா. அதாவது அளவாகவும் முறையாகவும் எது நமக்கு தேவை பயன் உள்ளது தேவை இல்லாத எதுன்னு சொல்லி தெரிஞ்சு பயன்படுத்தினா அது அறிவினுடைய சுரங்கமா மாறும்ப்பா. இப்ப உலகத்துல வந்து எந்த முறையில் நடக்க செய்திகளை துல்லியமாக பயன்படுத்தப்பா நம்ம வந்து அதாவது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான எது வழி சொல்லி தேடி நம்ம வந்து அதை நுழைஞ்சா அது சுகமா இருப்பா, அதுக்கு பயனுள்ளதா இருப்பா. தேவையற்ற விஷயத்தை நுழைஞ்சா அது வந்து வாழ்க்கை வீணாக்கி இருப்பா. நம்ம வந்து இணையதளத்துல வந்து பயிரப்படுகின்ற எல்லா தகவலும் சொல்லி நம்பகமா இருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் நம்ம பயிரக்கூடாதுப்பா. அப்படி பயந்தா வந்து அதுக்கு வந்து நேரம் நிறையமாகப்பா. அதாவது அது இணையதளத்தை மூழ்கிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஆழமற்ற சிந்தனையை தப்பா கொடுக்குது. அதாவது கூகுள் தரவுடைய செய்தி கூட எல்லாமே உண்மைன்னு சொல்லி நம்ம அறியக்கூடாதுப்பா. அப்படி அறியன்னு நினைச்சா அதே வழியில நம்ம போவோம்ப்பா. அப்ப சிந்திக்கின்ற திறன் குறையுப்பா. இந்த கூகுள்ல பார்க்கறத விட நம்ம நல்ல புத்தகத்தை படிச்சா
0: நன்றி நன்றி நன்றிம்மா நன்றி நன்றி. இப்போ இணையதளம் பயன்படுத்தும் மூலமா நிறைய அறிவின் சுரங்கம் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, ஜே ஜே திரைப்படத்திற்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்றின்

0: நிகழ்ச்சி இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இணையதளம் அறிவின் சுரங்கமா அல்லது நேரத்தின் விரயமா அப்படின்னு நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் இங்க இருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், பாலைமட்டையிலிருந்து காமராஜ்.
0: சொல்லுங்க சார்.
1: இணையதளம் நேரத்தை வீணடிக்கிறதா? வீணடிக்கிறது இல்ல, நல்ல பிரயோஜனம் உள்ளதான் நம்ம பார்க்க முடியுது. நமக்கு தேவையானதை வந்து என்ன தேவையோ அதை பார்க்கலாம். அதுல வேண்டாத இதெல்லாம் நம்ம தலையிட்டு ஒவ்வொன்றா தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறதா நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு
0: சூழ்நிலை.
1: நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்.
0: நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்.
1: ஆமா, தேவையில்லாததெல்லாம் நம்ம அது இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கையில தான் நம்மளுக்கு நேரத்தை வீணடிக்குங்கிறது என்னுடைய
0: கருத்து. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மீண்டும் குளத்தினாதான் வாரியங்கள்.
0: ஓகே, தலைப்பு கேட்டுட்டீங்களா?
2: அறிவின் சுரங்கம் தான்.
0: சரி, சொல்லுங்க.
2: என்ன காரணம்னா, எங்க போனாலும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சாலும் கேக்குறாங்க. அதுல அனுபவம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதனால அறிவின் சுரங்கம் என்பது குழந்தை நான் கருத்து. வாய்ப்பு. நன்றி.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தென்காசில இருந்து ரவி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: சொல்லுங்க மேடம். இந்த இணையத்தால வந்து நிறைய பிரயோஜனம் இருக்கு மேடம்.
0: சரி,
3: நாங்க வந்து 90ல படிச்சவங்க. இப்ப படிப்பு இல்லாத எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: சரி, அப்ப அறிவின் சுரங்கம் தான் இல்லையா?
3: நான் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணேன். ஏதாவது தெரியலனாலும் யாராவது ஒரு டிசிஜி கேட்டாலும் நான் அதை தான் செக் பண்ணி பண்ணுறேன் சார்.
0: சரி சரி சரி.
3: இணையத்தால பிரயோஜனம் நிறைய இருக்கு. தேவையில்லாத
0: தேவையில்லாததும் இருக்கு. அதனால எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்.
3: நம்ம இப்போ நம்ம தொழிலுக்கு தேவையானதை எடுத்துக்கிடுதோ மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு எது தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக அறிவின் சுரங்கமாக தான் இருக்கு. இல்லை, அதை தாண்டி நம்ம எதாவது தேடிட்டு போனோம்னா அது நேரத்தின் விரயமாக மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஹரி ஜெயராஜ் இசையில் கோ திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். நேரம் சரியாக காலை 9:21.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இணையதளம் அறிவின் சுரங்கமா அல்லது நேரத்தின் விரயமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். நேர்கள்லாம் அழகா அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அது அறிவின் சுரங்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அது தேவை இல்லாத நேரத்துல பயன்படுத்தும் போது அது நேரத்தின் விரயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இணையதளத்துல இருக்கு. இப்படி சில நல்ல விஷயங்கள் தான் அந்த இணையதளத்துல இருக்கு. அது நம்ம வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கிட்ட விஷயங்களை அப்படியே குழந்தைகளும், அதுதான் நம்மளுடைய கடமை. நன்றிமா.
0: நன்றி நன்றி. நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு மத்ததை கடந்து போயிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அறிவின் சுரங்கமா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு நேயர் சொன்ன மாதிரி இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய விதத்துல பயன்பட்டுட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா வந்து தொழில் செய்யறவங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே வந்து மக்கள் புதுமை எதிர்பார்க்கும் போது எந்த தொழில் செஞ்சாலும் அதை கொஞ்சம் புதுசா ஃப்ரெஷ்ஷா கொடுத்தோம்னா நம்மளுக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க அப்படின்னு நிறைய புது புது விஷயங்கள் கத்துக்க வேண்டியதா இருக்கு. எல்லாராலையும் எல்லா இடத்துலயும் போய் அதை கத்துக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி தொழில் வளத்தை முன்னேற்றணும், புதிய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இந்த இணையதளம் நிறைய பேருக்கு உபயோகமா தான் இருக்கு. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இப்ப ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கோவில் திரைப்படத்துல இருந்து டிப்பு அவர்கள் பாடின பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர், வணக்கம். பாடலை நம்ம கேட்டு வந்துடலாம். கோவில் திரைப்படத்துல இருந்து நேரம் சரியாக காலை 9:30.

0: ஜெகதீசன் அம்மா.
1: ஜெகதீஷன் சார் சொல்லுங்க.
0: பயன்படுத்துற முறையில தான் இருக்கு. அதாவது இப்ப எல்லாமே அது பொழுதுபோக்கு ஆயிட்டு. இப்போ நம்ம அது பார்க்க வேண்டியதை நம்ம பார்த்தா நமக்கு அறிவு வளரும். இப்ப வந்து அதை வந்து யாருமே 90% வந்து சொல்ல போனா பொழுதுபோக்குக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஒரு 10% பேர் தான் அதுல ஒரு நல்ல செய்திகளை கேக்குறாங்க, நல்ல கருத்துக்களை நம்ம தலையில ஏத்துறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. ஸோ இன்டர்நெட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதற்குள்ளே போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இணையதளத்தில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மை கிடையாது, அதே மாதிரி எல்லா செய்திகளும் நம்மளுக்கு தேவையானதும் கிடையாது அப்படின்னு. நம்ம எந்த விஷயத்துக்காக போகிறோம், அது கிடச்சிருச்சு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அறிவின் சுரங்கமாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்களை பார்க்க பார்க்க அந்த மாதிரி நம்ம நிறைய நேரம் அங்கே செலவிடுற மாதிரி நிறைய அட்ராக்டிக்கான விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்க தான் செய்யும் இன்டர்நெட்டில். இருந்தாலும் நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதன் மூலமாக நம்ம அறிவின் சுரங்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தொழில் சம்மந்தமாகவோ இல்லை யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்கலாம் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அசைன்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் போய் எடுக்கிறாங்க. புத்தகங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணுறதை விட இந்த மாதிரி இன்டர்நெட்டை ரெஃபர் பண்ணி தான் நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து அறிவின் சுரங்கமாக தான் இருக்குது. அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான புக்ஸோ இல்லை பாடத்திட்டங்களோ இல்லை என்ன சிலபஸோ எல்லாமே அவங்க கையில் கிடைக்க தான் செய்யுது இன்டர்நெட் மூலமாக. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது அறிவின் சுரங்கம் தான். அதை தாண்டி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டைம் நிறைய அதில் வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க நேர்களே. நேரம் சரியாக காலை 9:36 ஆயிட்டுருக்கு. ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியில் இன்றைக்கி இணையதளம் இன்டர்நெட் அறிவின் சுரங்கமாக இருக்கா இல்லை நேரத்தின் விரயமாக இருக்கா அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்ருக்குறோம். நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறீங்க, இதை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561133, அப்படி இல்லைனா 2561132. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, நண்பன் திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: அழகு தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை அருமையான தலைப்பில் உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இரணியல் எம்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இணையதளம் அறிவின் சுரங்கமாக நேரத்தின் விரயமாக அப்படின்னு பேசிகிட்ருக்குறோம். நேயர்கள் அவங்கள் கருத்துக்கள்லாம் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேர் யார் கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம், டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: அதாவது நம்ம வந்து செல்லு உபயோகிக்கிறது தான் இருக்கு, அது கல்விக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அறிவியல் பூர்வமான நிகழ்ச்சி, அதாவது எங்கெங்க என்னென்ன நடக்குது டக்குனு அது நமக்கு தெரியுது, என்னெல்லாம் அப்படி தெரியாது. அதாவது நம்ம யூஸ் பண்றதை பொறுத்துதான் இருக்கு மேடம். ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கோம், இந்த இடம் பல்லாம் தெரியும், அந்த பள்ளத்துல நம்ம இல்லாம நேரம் நடந்து போனோம், நேரம் சைக்கிள் சைக்கிள் போனாலும் நடந்து போனாலும் போயிடலாம். அது பள்ளம் தான் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம போறது வந்து தவறு. அதனால சில நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து

0: சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, ஆனால் அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் தானே. அதனால் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து அறிவின் சுரங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக குழந்தைங்கள்கிட்ட ஃபோன் கொடுக்கும்போதும் நம்ம கவனமாக இருக்கணும், அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய வசதிகள் வந்துருச்சு. இப்போ நீங்கள் குழந்தைங்கள்கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்க அப்படின்னா அதிலே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம், குழந்தைங்க தான் இதை யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் இருக்குது. ஸோ குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது, ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, ஃபோன் கொடுத்தா தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க, அது உபயோகமாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து கெத்து திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். நரேஷ் ஐயர், ராணினா ரெட்டி பாடியிருக்காங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக காலை 9:45.

0: எத்து திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 9:51 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இணையதளம் அறிவின் சுரங்கமா நேரத்தின் விரயமா அப்படின்னு கேட்டுட்ருக்குறோம். நேர்களும் ரொம்ப அழகான கருத்துக்கள் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க, ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து நானும் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன், நம்பர் தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2561133, அப்படி இல்லைனா 2561132. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரைங்க வந்து பேசுகிறீங்க? இணையதளம் இருக்கு இல்லையா, அது அறிவின் சுரங்கமா அல்லது நேரத்தின் விரயமா அப்படி கேட்டு இருக்கோம். தெரியல, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? யார் சார்? இணையதளம் அறிவின் சுரங்கமா நேரத்தின் விரயமா இருக்கா அப்படின்னு
1: கேட்டுட்டு இருக்கோம். இணையதளம்
0: நேரத்தின் விரயமா தான் இருக்கு. சரி சரி, நன்றி நன்றி. நேரத்தின் விரயமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கிறோம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கொஞ்சம் ரேடியோ பக்கத்துல இருந்து தள்ளி வந்து பேசுறீங்களா? ஆலங்குளத்துல இருந்து சீதா, சொல்லுங்க சீதாமா. சரி சரி, நன்றி நன்றி. அறிவின் சுரங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய நேயர்கள் வந்து. நேரத்தின் விரயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேயர்களே. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இணையதளம் அப்படிங்கிறது அறிவின் சுரங்கமாக நேரத்தின் விரயமாக. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுகிறீங்க? சொல்லுங்க சார்.
2: இணையதளம் வந்து அறிவின் ஊற்றுதான் மேடம். ஒரு காலத்துல வந்து என்னன்னு தெரியாம கண்டுபிடிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வச்சுதான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இணையதளம் எல்லாம் எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே சும்மாதான் இருக்க வேண்டியிருக்கும். நீங்க அது என்னன்னா நாட்டு வளர்ச்சி எல்லாமே நீ இணையதளம் தான் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு வீட்டுல இருந்து கூட நம்ம போன்ல பேங்கிங்ல அக்கௌண்ட் பாத்துக்கலாம், வர சொல்ல பண்ணிக்கலாம்ன்றது. அப்ப நமக்கு இணையதளம் தான் எப்படி பண்ண முடியும்?
0: ஆமா,
2: இன்னைக்கு பிசினஸ் பண்றவங்க கூட இன்னைக்கு டெல்லியிலயோ குஜராத்லயோ வந்துகிட்டு கொள்முதல்

0: பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம படத்தை அணிஞ்சு படத்துல பண்றாங்க. அதான் இணையதளம் வந்து நாட்டோட பெரிய வளர்ச்சி அறிவு ஊசி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். திருநெல்வேலி சண்முகாமாரின்
1: சொல்லுங்க சார்.
2: அது வந்து ஒரு அமுத சுரபி மேடம், இணையதளம் வந்து ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அத நம்ம கையாளத பொறுத்துதான் இருக்கு. எதையுமே இதுன்னு இல்ல, எதுவுமே நம்ம கைக்குல வச்சுக்கிடணும் மேடம். வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் அதுல இருக்கு மேடம்.
1: நன்றி. நேர்களே, இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இணையதளம் அறிவின் சுரங்கமா அல்லது நேரத்தின் விரயமா அப்படின்னு. அறிவின் சுரங்கம் தான், நம்ம அதை சரியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அறிவின் சுரங்கமா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய தொழிலுக்கும் சரி, இல்லை பாட புத்தகங்கள் வந்து எதுவும் படிக்கணும் அப்படின்னாலும் சரி, நிறைய விஷயங்களுக்கு வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது பயனுள்ளதா இருக்கு. ஆனா அதே சமயம் நம்ம பொழுதுபோக்குக்காக பாக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நேரம் எவ்வளவு போகுது அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாம போயிடுது. அந்த அளவுக்கு ஒரு மணி நேரம் பாக்குற உட்காந்தவங்க ரெண்டு மணி நேரம் கூட ஆகிடும். அந்த மாதிரி வந்து நேரம் நிறைய விரயமாகுது அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டை பொழுதுபோக்குக்கு நம்ம பயன்படுத்தணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆகும். இல்லை அதுல எது தேவையோ அதை எடுத்துக்கிறோம், நான் பாட சம்பந்தமா பாக்குறேன், தொழில் சம்பந்தமா அதுல வேலை செய்யறேன் அப்படின்னா கண்டிப்பா அறிவின் சுரங்கம் தான். நேயர்கள் சொன்ன மாதிரி ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு, நம்ம எப்படி பாக்குறோமோ எப்படி எடுத்துக்கிறோமோ அதுல தான் இருக்கு. நிகழ்ச்சியில நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, விக்ரம் வேதா திரைப்படத்துல இருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேருவதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புநேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அருவி பலரியோ. நேரிலே நம்ம மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் தான் இணையம். உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0462-256-1133 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் சூப்பரான ஜிகே கேள்விகளும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. அதுக்கு பதில் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இப்போ நம்ம கூட பேசிருக்கக்கூடிய முதலாவது நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்கன்றதை கேட்கலாம். வணக்கம்.
2: முத்தமிழும் சேர்ந்து கவிப்பாடும், முத்தமிழும் சேர்ந்து கவிப்பாடும் நெல்லை பண்பலை 102.6 அன்பான சரிக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஜவஹர்பிரசாந்து உங்கள் நன்கு சொன்னேன்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கேட்க இருக்கிறீங்க?
2: ஒரு தர்மதுறையில ஒரு கருத்துமிக்க பாடல் ஒன்றுப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் ஆனும் ஒன்று. எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே இருக்கும், எல்லாமே ஒன்றுதான் சொல்லி ஒரு கவிஞர் அழகாக வரிகளை தீட்டிருப்பாரு. லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ப்பா. வாய்ப்பு நன்றி.
1: நன்றி நன்றி. நேரோட விருப்பத்துல சூப்பரான பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலை நம்ம கேட்க இருக்கிறோம். கேட்டுடலாம். பாடலுக்கு அப்புறமா நீங்க பதில் சொல்றதுக்காக ரெடியா பொது அறிவு கேள்வியும் இருக்குது. நான் கேள்வி என்னன்றத சொல்றேன். உலகின் உயரமான செங்கல் மினாரம் எங்கே உள்ளது? மினாரம் அப்படின்னாலே அது ஒரு கோபுர அமைப்பு கொண்ட ஒரு தூண், அதை தான் நம்ம மினாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உலகத்திலேயே உயரமான செங்கல்ல கட்டப்பட்ட மினாரம் எங்கே இருக்குது? இதுதான் கேள்வி. இதுக்காக பதில் தெரிஞ்சால் உடனே ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். பாடலுக்கு அப்புறமா நேயர் சொல்கிறாங்களான்னு நாம் கேட்கலாம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:10 ஆகுது. மனம் மருமதி நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்க நேர் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். சொல்றது யாரு?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையூர்லேருந்து ராஜ் பேசுறேன். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கிறோம் ராஜ் சார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க இருக்கிறீங்க
1: மேடம்? நிலத்தில எல்லாத்தையும் கேட்டா சொல்லுங்க மேடம்.
0: நிச்சயமா சொல்லிடலாம் சார். சொல்லுங்க.
1: சரிங்க மேடம்.
0: விருப்ப பாடல்
1: அப்படி போட பாடுங்க.
0: கண்டிப்பா அனுராதா ஸ்ரீராமோட குரல்ல பாடல் கேட்டுரும். ஓகேவா?
1: நன்றி மேடம்.
0: பாடலுக்கு முன்னால் நம்ம ஒரு ஜிகே கேள்வி கேட்டிருந்தோமே, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: இன்னொரு கேளுங்க மேடம்.
0: இன்னொரு தடவை கேட்கட்டுமா? சரி. உலகின் உயரமான செங்கல் மினாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
1: செங்கல் மினாரம்.
0: ஆமா.
1: ஆப்ஷன் எதா கொடு.
0: ஆப்ஷன் வந்து கல்கத்தா, இன்னொன்று டெல்லி. இதில் எங்க இருக்கு?
1: கல்கத்தா மேடம்.
0: கல்கத்தா இல்லை, டெல்லியில் தான் இருக்கு சார்.
1: சாரி மேடம்.
0: பரவாயில்ல. குதுப் மினார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலையா? ஓகே. டெல்லியில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் தான் அது. டெல்லியில் இருக்கக்கூடிய குதுப் மினார் இதுதான் நம்ம உலகத்தில் உயரமான செங்கலால் கட்டப்பட்ட மினாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 5 மாடிகள் கொண்டதாக இருக்குது. கிட்டத்தட்ட 73 மீட்டர் உயரத்தில் இது இருக்குது. 1993 உலக பாரம்பரிய இடமாகவும் இதை வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 379 சுருள் வடிவத்தில் படிக்கட்டுகள் இருக்குதான். இந்த குதுப் மினார் வந்து செங்கல்லையும் பளிங்கு கற்களாலையும் கட்டியிருக்கிறாங்க. பொதுவாக உயரமான கோபுரம் வந்து எதுக்கு இவங்க அமைக்கிறாங்க அப்படின்னா, பள்ளிவாசலில் தொழுகைக்கான ஒரு அழைப்பாக இதை அவங்க கொடுக்குறாங்க. மினாரம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. உயரமாக இருக்குமா, எல்லா பள்ளிக்கோட பக்கத்துலேயும் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த செங்கல் மினாரம் வந்து ரொம்பவே பழங்காலத்தில் கட்டி இருக்கிறாங்க. இது சில நேரங்களில் பழுதடைஞ்சு இருந்தாலும் மறுபடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசர்கள் இதை புதுப்பித்து இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில் நம்ம போனோம்னா சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இந்த குதுப் மினார் அமைஞ்சிருக்குது. சரி, அடுத்த ஜேகே கேள்விக்குள்ளே நம்ம போயிடலாமா? கல்லால் செய்யப்பட்ட இசைப்படிகள் எங்கே இருக்குது? கல்லால் செய்யப்பட்ட இசைப்படிகள். ஆமாம், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். படிகளில் இசை வரும். சரிகமா பதனி அப்படின்ற அந்த இசைகள் வந்து படிக்கட்டுகளில் வரும். அப்படி ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கு பதில் தெரியும்னா நீங்கள் சொல்லுங்கள். 0462251133332 அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அப்படி இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா இந்த இசைப்படிகளுக்கு பற்றி சுவாரஸ்யமான பல தகவல்கள் காத்துட்ருக்குது. கேட்டுடலாம். கில்லி திரைப்படத்திலேருந்து இப்போது பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரில் நம்ம மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: நாகர்கோவில் புண்ணை நகர் ஜெய ஜெயக்குமார்.
1: ஜெயக்குமார் சார், காலை வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் வந்து நீர் பறவை. அது தேவன் மகளை உறவுடைய பாட்டு.
1: சரி, நம்ம கேட்டுருவோம். சரியா, அஜி கே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? கல்லால் செய்யப்பட்ட இசை படிகள் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. உங்களுக்கு ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், இன்னொன்னு கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில். தாராபுரம். சரியான பதில் சார், வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி. இங்க நம்ம தாராசுரத்துல ஐராதீஸ்வரர் கோவில் இருக்கு. இங்கே இருக்கிற கோவிலில் தான் ஒரு படிக்கட்டு வந்து இசையால் அப்படி நம்மளை வந்து வர்ணிக்குது. என்னன்னா, தட்டுறப்போ, நடக்கிறப்போ, இல்லை அதில் மிதிக்கிறப்போ அந்த படிக்கட்டுகள் வந்து இசை ஒளியை எழுப்பும். 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் இது கட்டப்பட்டு இருக்குது. சரிகம பதனி அப்படின்ற இந்த 7 ஸ்வரங்கள் இதில் வந்து கேட்குமா. அப்போது படிக்கட்டில் கீழே எதுவும் வச்சுருப்பாங்களோ, ஏதாவது தொழை மாதிரி ஏதாவது போட்டு அதில் இசை வருதோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, அப்படி எதுவுமே அந்த படிக்கட்டில் கிடையாது. என்ன விஷயம்னா, அந்த படிக்கட்டுகள் அமைச்ச கல் இருக்குல்ல,

அந்த கல்லோட அடர்த்தி, அதை செதுக்கி இருக்கக்கூடிய விதம், இதில் தான் இந்த மாதிரியெல்லாம் சத்தம் கேட்குதான். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இதே மாதிரி அடுத்ததாக நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க சூப்பரான ஜிகே கேள்வி என்ன தெரியுமா? உலகத்திலேயே உயரமான ரயில் பாலம் எங்கே இருக்குது? ரயில் பாலத்தில் நல்ல உயரமான இடத்துல கட்டியிருக்கிறாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பொது அறிவு கேள்வி. இதுலேயும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. அதுக்காக நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. உலகின் உயரமான ரயில் பாலம் எங்கே இருக்குது அப்படின்றத கேள்விக்கான பதிலை.

0: நேற்று நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். பாடலுக்கு முன்னால் நம்ம கேட்ட ஜிகே கேள்விக்கு சரியான பதில் நேயர் சொல்லிடுறாங்களா? கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் நாகன்லேருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: கணேசன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மேடம், மாறா படத்தில் வந்து யார் அழைப்புங்கிற பாட்டு கொடுங்க.
0: நிச்சயமா நம்ம கேட்கலாம். ஜிகே கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுமா?
1: சொல்லுங்களா மேடம்.
0: ஆப்ஷன் சொல்லட்டுங்களா? உலகின் உயரமான ரயில் பாலம் எங்கே இருக்கிறது? இதுதான் கேள்வி. ஆப்ஷன் சொல்கிறேன், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இந்தியா.
1: இந்தியா மேடம்.
0: ஆமாம், கரெக்டான பதில். இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சரிங்களா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீரில் தான் அமைஞ்சிருக்கு. சனாப் அப்படின்ற ஒரு ஆறு, அந்த ஆறுக்கு மேலே தான் இந்த ரயில் பாலத்தை கட்டியிருக்காங்க. அதுவும் நல்ல உயரமாக கட்டியிருக்காங்க. நமக்கு உயரம் அப்படின்னு சொன்னாலே ஈஃபில் டவர் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஃப்ரான்ஸில் இருக்குது அந்த ஈஃபில் டவரை விட இது அதிகமான உயரமாக இருக்குது. அதாவது ஈஃபில் டவர் வந்து 330 மீட்டர் தான் உயரம் கொண்டது. இந்த செனாப் ரயில் பாலம் வந்து 359 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. இதை வந்து போன வருடம் தான் திறந்தாங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதி தான் இந்த உயரமான ரயில் பாலத்தை திறந்தாங்க. நில அதிர்வோ பலத்த காற்றோ என்னனாலும் சூப்பராக தாங்கி நிற்கிற அளவுக்கு இந்த இரும்பு வளைவு பாலத்தை அமைச்சிருக்கிறாங்க. உலகத்திலே உயரமான ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அது செனாப் 6க்கு மேலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய வளைவான இரும்பு பாலம். அடுத்ததாக நம்ம ஜிகே கேள்வியை கேட்டுடலாம். இந்தியாவில் உயிரோடு இருக்கக்கூடிய பாலம் எங்கே இருக்குது? கேள்வியே வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம், நீங்கள் பாடலுக்கு அப்புறமா கேட்டுட்டு வாங்க. இந்த பாலத்தை பற்றின பல தகவல்கள் இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். மாறா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. இந்தியாவில் உயிரோடு இருக்கும் பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பாடலுக்கு முன்னால் கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா. இதுக்கு பதில் எப்படா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, உடனே நம்ம சொல்லிடலாம். நேர் பதில் கரெக்டாக சொல்கிறாங்களா கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ராணி தேனியில. நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறோம்மா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: எனக்கு கயல் படத்துல இருந்து ஏ ஆள பார்க்க போறேன் பார்த்து சரி கேட்க போறேன் அந்த பாடலுமா.
0: கண்டிப்பா நம்ம பாடல் கேட்டுருவோம். ஜிகி கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: ஆப்ஷன் சொல்லுங்க.
0: ஆப்ஷன் சொல்லவா? ஓகே. நம்ம இந்தியாவில் தான் இந்த உயிரோடு இருக்கக்கூடிய பாலம் இருக்குது. ஒன்று மேகாலயா, இன்னொன்று குஜராத். எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: மேகாலயா.
0: ம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. எப்படி வாழ்த்துக்கள்மா. எப்படி இங்க இருக்கு இந்த உயிரோடு இருக்கக்கூடிய பாலம் அப்படின்னா, அங்க மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய ஆறுகளை கடக்கணும் அப்படிங்கிறப்போ அங்கே பாலம்லாம் அமைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மர வேர்களை பின்னி பாலம் மாதிரி அதை அமைச்சிருக்கிறாங்க. இயற்கையும் மனித அறிவும் இணைஞ்சு இப்படி ஒரு சிறப்பான பாலம் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. சில பாலங்களெல்லாம் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்போ பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்குதாமா. இங்கே வாழக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் வந்து ரப்பர் மரங்களோட வேர்களை வச்சு அதை பின்னி அதுக்கு சரியான ஒரு பக்குவம் கொடுத்து ஆறுகளுக்கு இடையே அந்த பகுதியை கடந்து போகிறதுக்காக இந்த பாலங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போவும் அந்த மரங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம், உயிரோடு இருக்கக்கூடிய பாலம் அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, அடுத்த ஜிகே கேள்விக்குள்ளே போகலாமா? இயல் விருது வென்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? இயல் விருது நம்ம தமிழ் எழுத்தாளருக்கு கிடச்சிருக்குது. அதுலேயும் முதல் முதலாக தமிழ் எழுத்தாளர் யார் இந்த இயல் விருதை வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயிலை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க பாடலுக்கு அப்புறமா. உங்களுக்கு இதுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற எண்களுக்கு.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: விவசாயம் முதல் விண்ணை தொடும் விஞ்ஞான தகவல்கள் வரை உங்கள் செவிக்கு விருந்து அளிக்கும்படி ஒழித்து கொண்டு இருக்கின்றது நம்ம ஆகாஷ்வாணி. மேலும் சுவையளிக்க 90வது ஆண்டில் உங்களுடன். நேர்களை, நாம மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களோட விருப்பத்தில் பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். கூடவே சுவாரஸ்யமான ஜிகே கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இப்போ நம்ம கூட இருக்க பேச இருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம். வணக்கம் ஜெயக்குமார் சார். வணக்கம். என்ன பாடல் கேட்க போகிறீங்க? இயல் விருது வென்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? இதான் கேள்வி. ஆமா சொல்றேன். ஒண்ணு சுந்தர ராமசாமி, இன்னொன்னு கே கணேஷ்.
2: சுந்தர ராமசாமி.
1: ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க. அவங்கதான் விருது வாங்கி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். நன்றி அதுக்கு. மார்க் கொடுத்தா நானே எடுத்துக்கவா? நன்றி நன்றி சார். நன்றி. இயல் விருது வென்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யாருன்னா சுந்தர ராமசுவாமி. இவங்களுக்கு வந்து 2001 அந்த ஆண்டுல தான் இந்த விருது கொடுத்தாங்க. தமிழ் இலக்கியத்துக்கு உலக அளவில் உயரிய விருதுகளும் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான விருது அது என்னென்னா இந்த இயல் விருது. இந்த இயல் விருது வந்து தமிழுக்காக கொடுக்கக்கூடிய விருதாக இருந்தாலுமே இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. இது இந்தியா, கனடா, ஸ்ரீலங்கா, யூகேன்னு பல நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இயல் விருது கொடுப்பாங்க. நீங்கள் தமிழில் சிறப்பான ஒரு படைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஊக்குவிக்கிற விதமாக, உங்களுடைய எழுத்துக்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த இயல் விருது கொடுத்துட்ருக்குறாங்க. முதல் தடவையாக சுந்தர ராமசுவாமி அவங்க வாங்கினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க நம்ம தமிழர், தமிழகத்தை சார்ந்தவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு 2வது வருஷம் அடுத்ததாக கே கணேஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்த இயல் விருது கிடச்சிருக்கு. அதுவும் தமிழுக்காக இந்த விருது வாங்கியிருக்கிறாங்க. இது கனடாவில் இருக்கிற தமிழ் இலக்கிய தோட்டம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த விருதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. 2001 தான் இந்த விருது முதல் முறையாக ஆரம்பித்தாங்க. அதுலேயும் முதல் விருதாக நம்ம

எழுத்தாளரான சுந்தர ராமசுவாமி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பத்து மணி 40 நிமிடம் ஆகுது. அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்வி என்னென்னா, இந்தியாவில் உள்ள பிரபலமான கண்ணாடி அரண்மனை எங்கே இருக்குது? கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு பிரபலமான அரண்மனை இந்தியாவில் எங்கே இருக்குது? இதுக்கு பதில் தெரியும்னா கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா நாம் இதுக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, ஜி இமானோட மியூசிக்கில் ஒரு பெப்பியான சாங்.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நேர்களை நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல்களை கேட்கறதுக்கு நேயர்களும் ஆர்வமாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதில் ஒரு நேருக்கு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க என்ன பாடல் கேட்குறாங்க கேட்போமா? வணக்கம். வணக்கம் கணேசன் சார். சூப்பரா இருக்கும் சார். நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உற்சாகமா? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு திருச்சம்பளத்துல இன்னைக்கு தாய் கலவை பாட்டு கொடுத்துருங்க.
0: சூப்பரான பாடல் நம்ம கேட்போம் சரிங்களா? சரி, நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோமே, உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியுமா?
1: என்னமோ கண்ணாடி மாளிகை.
0: என்னமோ ஒரு கண்ணாடி மாளிகைன்னு சொன்னீங்க. சரி, அது எங்க இருக்கு அப்படின்றதுதான் நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், அதுல ஒன்னு சூஸ் பண்றீங்களா? ஒன்னு ராஜஸ்தான், இன்னொன்னு டெல்லி. இதுல எங்க இருக்குன்னு
1: நினைக்கிறீங்க?
0: டெல்லியே வச்சுக்கலானே. சரி, டெல்லியிலயும் இருக்குது, ஆனா சரியான பதில் வந்து ராஜஸ்தான் தான். ஓகேவா?
1: சரிங்க சரிங்க சரிங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம் வணக்கம். அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கண்ணாடி அரண்மனை ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் நகரில் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய கோட்டை இருக்குது, ஆம்பர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பர் கோட்டையில் இருக்கக்கூடிய சீஷ் அப்படின்ற மஹால், அதாவது அரங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மஹாலில் வந்து கண்ணாடி அரண்மனை இருக்குது. அதுக்குள்ளே அந்த மஹாலில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன அந்த கண்ணாடிகள் எல்லாமே அந்த காலத்தில் பெய்ஜிங்கிலேருந்து கொண்டு வந்தாங்களாம். இந்த ரூமில் ஒரே ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சா போதும், அந்த ஒளி கண்ணாடிகளில் பிரதிபலித்து ரூம் ஃபுல்லாக அப்படியே கலர்ஃபுல்லாக மாற்றிடுமா. எப்படி நம்ம நைட்டு நட்சத்திரத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த வானம் என்ன அழகாக ஜொலிக்கும், அந்த மாதிரி அந்த ஒரு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சா கூட அந்த இடம் எப்படி இருக்கும்னா, நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் மாதிரி அவ்வளோ அழகாக ஜொலிக்குமா. இதை 17வது நூற்றாண்டு காலத்தில் ராஜ்புத் மன்னர்களாக கட்டியிருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து டெல்லியிலையும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது எப்படின்னா, டெல்லியில் ஷாலிமார் பாக் அப்படின்ற ஒரு பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க முகலாயர் கால கண்ணாடி அரண்மனை இருக்குது. இதை இப்போதான் தொல்பொருள் துறையால் சரி செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்கு திறந்து இருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். இது எல்லாம் போக குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூச் நகரில் ஜனா மஹால் அப்படின்ற ஒரு மஹால் இருக்குது. இதில் ரொம்ப சிறிய அளவிலான கண்ணாடி அரண்மனையும் இருக்குது. கண்ணாடினாலே ரொம்ப கலர்ஃபுல்லான அந்த லைட்டிங்கோட பார்க்குறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ராஜஸ்தான்லேயும் இருக்குது, டெல்லியிலையும் இருக்குது, குஜராத்லேயும் இருக்குது. அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக பெரிய பாலைவனம் எது? இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? இதுதான் அதோடய கேள்வி. நம்ம பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் பாடல் கேட்டுடலாம். திருச்சுற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லே நம்ம மனம் மிருமதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான நேர்கிட்ட நம்ம பேசிடலாம். என்ன பாடல் கேட்கறாங்கன்னு வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையாம்பலியில இருந்து.
0: சுதா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு என்றென்று முன்னகை படத்துல வந்து எனக்கு சாய்தாளன்.
0: சூப்பர் பாட்டு கேட்டுரும். சரியா, சரி, ஜி கே கேள்விக்குள்ள போயிடலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது? ஆப்ஷன் சொல்லவா? சரி, ஒன்னு தார் பாலைவனம், இன்னொன்னு சஹாரா பாலைவனம். பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், நான் சொல்லிடுறேன் ஓகேவா? இந்த தார் பாலைவனத்தோட ஒரு பகுதி வந்து ரான் ஆஃப் கச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான உப்பு சதுப்பு நிலம். இங்கே வந்து உலகத்துடைய மிகப்பெரிய உப்பு பாலைவனங்களில் இது ஒன்று. இந்த ரான் ஆஃப் கட்ச் அப்படின்றது உலகத்திலேயே மிகப்பெரிய உப்பு பாலைவனங்களில் ஒன்றாக இருக்குது. இதை வெள்ளை பாலைவனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒயிட்டாக இருக்குமா பார்க்குறப்போவே. இதை வந்து நீங்கள் பகலில் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா வெள்ளவெளியே அழகாக இருக்கும். இதே நேரம் கொஞ்சம் சாயங்காலம் ஆயிடுச்சு, அதுவும் பௌர்ணமியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கலர் அப்படி சேஞ்ச் ஆகிடுமா, எப்படி தெரியுமா, அப்படி பிங்க் கலரில் மாறிடுமா. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த உப்பு பாலைவனம் வந்து தார் பாலைவனத்தோட ஒரு பகுதி, ரான் ஆஃப் கச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் வந்து முழு நிலவு நேரத்தில் இல்லைனா கொஞ்சம் மாலை நேரங்களில் இந்த கலரில் மாறுமா. ரொம்பவே சூப்பரான தகவலோடு இன்றைக்கி பொது அறிவு கேள்வியும் நிறைவு பெறுகிறது. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற நிறைவான பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சியும் உங்களுக்காக இருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிங்க. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்.

0: இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம்
1: வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு

அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. நேரம் சரியாக முற்பகல் 11:03 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எந்த திட்டம் குறித்து கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் பற்றி தான். இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய சமூக உதவி திட்டம் தான் பற்றி கேட்க இருக்கிறோம். இது இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வழங்கப்படும் மிக முக்கியமான பாதுகாப்பு திட்டம். இப்போ யாரும் வந்து கைவிடப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், இல்லை அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் இல்லை அப்படின்னா, அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி தான் இந்த திட்டத்தின் முதல் நோக்கமாக இருக்குது. தொடர்ந்து இந்த திட்டத்தை பற்றி பேசுவோம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக SPB சித்ரா பாடியிருக்காங்க, இளையராஜா அவர்களின் இசையில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல் கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய சமூக உதவி திட்டம் பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். இதை தான் ஷார்ட்டாக வந்து என்எஸ்ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 41வது பிரிவின்படி முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு அரசும் சமூகமும் ஒரு சரியான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. இதை நிறைவேற்றும் வகையில் தான் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் 1995 ஆகஸ்ட் 15 இந்த தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நலத்திட்டம். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறது தான் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்குது. இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய முதியவர்கள், கணவரை இழந்த பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி அளிப்பதே இதன் முதன்மை நோக்கமாக இருக்குது. நிறைய உதவிகள் இருந்தாலும் இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ப்ராப்பராக நிதி உதவி கொடுக்கறது தான். இதை வந்து பிறரை சார்ந்து வாழும் நிலை இல்லாமல் அவங்க கண்ணியமாக வாழ்க்கை நடத்துறதுக்கு உறுதி செய்கிறது இந்த திட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி சுஷீலா, மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க. இளையராஜா அவர்களின் இசையில் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறோம். ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு திட்டங்கள் பற்றி கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி தேசிய சமூக உதவி திட்டம் பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். இது வந்து ஆதரவற்றவர்களுக்கு, முதியவர்கள், கணவரை இழந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துகிறது தான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த ஷார்ட் ஃபார்மாக இதை NSAP அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தில் முக்கியமாக 5 பிரிவுகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் இருக்கு. இது வந்து 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கும் திட்டமாக இருக்கு. அடுத்த பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 முதல் 79 வயதுடைய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கணவரை இழந்த பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வந்து கிடைக்கிறது. மூன்றாவது பிரிவு இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம். இதில் 18 வயசிலிருந்து 79 வயதுடைய 80% அல்லது அதற்கு மேற்பட்ட தீவிர குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நிதி தொகை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேசிய குடும்ப நலத்திட்டம் பிரிவு. இது வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் நபர் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களோட வயசு வந்து 18 முதல் 59 வரைக்கும் இருக்கணும். அவங்க மரணம் அடைந்தாலோ அந்த குடும்பத்திற்கு ஒரு முறை மட்டும் 20,000 நிதி உதவி வழங்கப்படும். ஒருவேளை குடும்ப தலைவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு ஒரு முறை மட்டும் ₹20,000 வழங்கப்படும். அடுத்தது அன்னபூர்ணா திட்டம். இந்த பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா, முதியோர் ஓய்வூதியம் பெறாத ஆனால் தகுதியுடைய முதியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மாதந்தோறும் 10 கிலோ இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படும். அது ஒன்று அரிசியாக இருக்கலாம் இல்லை கோதுமையாக இருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தானியம் 10 கிலோ இலவசமாக அவங்களுக்கு வழங்கப்படும். இந்த திட்டம் வந்து இந்த 5 பிரிவுகள் மூலமாக செயல்பட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். கரகாட்டன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், கங்கை அமரன் பாடியிருக்காங்க. கங்கை அமரனே இந்த பாடலை எழுதியிருக்காங்க இளையராஜா இசை. நேரம் சரியாக பிற்பகல் 11:18 ஆயிட்டுருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி நேரம் சரியாக 11:24 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த திட்டம் குறித்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் தான், தேசிய சமூக உதவி திட்டம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது ஆதரவற்றவர்களுக்கு நிதி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்திற்கான முழு நிதியும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசே மாநிலங்களுக்கு கொடுக்கிறது. இந்த மாநில அரசு தங்களிடம் அவங்களும் அவங்களோட பங்களிப்பை இதில் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து பயனாளிகளுக்கு வந்து வழங்குகின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து அமௌண்ட் எடுத்துட்டு அப்புறம் மாநில அரசும் அவங்களோட பங்களிப்புக்கான அமௌண்ட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு அது வழங்கப்படுகிறது அப்படின்னு. இப்போ எல்லாமே நம்ம டிஜிட்டல் முறையில் பண்ணுறதுனால இதுவும் டிஜிட்டலாகவே நடக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் சில தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்தில் பணம் வந்து நேரடியாக பண பரிமாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. டிஜிட்டல் முறையில் பண்ணும்போது அது இன்னும் வசதியாகவே இருக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பயனாளிகளுக்கு வங்கி கணக்கிற்கே பணம் நேரடியாக செலுத்தப்படுகிறது. அவங்க அந்த அலுவலகத்துக்கு வர வச்சு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கையில் பணமாக கொடுக்கறத விட எல்லா டீட்டெயில்ஸையும் கிராஸ் செக் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கா, எல்லா தகவல்களும் சரி பார்த்துட்டு அது நேரடியாக அவங்களோட வங்கி கணக்குக்கே நேரடியான நிதி உதவி கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டம் மூலமாக. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம், காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல் கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய சமூக உதவி திட்டம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இந்த திட்டத்தின் பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். பொதுவாக இந்த திட்டத்தில் என்ன நன்மைகள், யாருக்கான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக சமூக பாதுகாப்பு. இப்போ ஆதரவற்ற முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் இது பொருளாதார ரீதியாக பெரும் துணையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு. ஏழை குடும்பங்களின் அன்றாட மருத்துவ

திட்டம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இந்த திட்டத்தின் பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். பொதுவாக இந்த திட்டத்தில் என்ன நன்மைகள், யாருக்கான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக சமூக பாதுகாப்பு. இப்போ ஆதரவற்ற முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் இது பொருளாதார ரீதியாக பெரும் துணையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு. ஏழை குடும்பங்களின் அன்றாட மருத்துவ மற்றும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய இது உதவுகிறது. முக்கியமாக பெண்களுக்கு, பெண்கள் மேம்பாட்டுக்கு. இப்போ கணவரை இழந்த பெண்களுக்கு நிதி சுதந்திரத்தை அளித்து அவர்களை சுயசார்புடையவர்களாக மாற்றுகிறது இந்த திட்டம். தேசிய சமூக உதவி திட்டம் என்பது இந்தியாவின் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை அணைத்து செல்லும் ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. முக்கியமாக நிறைய உதவி திட்டங்கள் வந்து, அரசு திட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது ஆதரவற்றவர்களுக்கு, முதியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டமாக தான் இருக்கு. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். நேரம் சரியாக 11:32 ஆயிட்டிருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் பற்றி கேட்டோம். அடுத்து உள்ளூர் தகவல்கள் தான் கேட்க இருக்கிறோம். அந்த தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க
1: ரியோ. ரியோ தான் உங்களுக்கான தகவல்கள் எல்லாம் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணக்கூடிய நேரம் வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நிறைய பேர் அடுத்ததாக காலேஜ் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. இப்போ தான் சில இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் கொடுப்பாங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னைக்கு அடுத்து வந்து இனி தான் கவுன்சிலிங்லாம் வரும். இந்த டைமில் சில பேர் யோசிப்பாங்க, அடுத்து நம்ம என்ன படிக்கலாம், ஒருவேளை நம்ம இன்ஜினியரிங் படிப்போமா இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் படிப்போமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறப்போ அதில் ஒரு அப்ளிகேஷன் இதில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்பாங்க. எது நமக்கு சரியான நேரத்தில் அமையுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அப்ளை பண்ணுறது நாளை தான் கடைசி தினம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இல்லை நான் இப்போ வந்து பாலிடெக்னிக் அங்கே போய் படித்து அங்கே இருந்து சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஐடிஐக்கு கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த படிப்பில் சேர விருப்பமோ அதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் சீக்கிரமாக விண்ணப்பிச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எது படிக்கலாம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு நேரம் இருக்கிறப்போ சரியான ஒரு கல்லூரியில் படிக்கிறதுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இது போல் இசை பள்ளியில் படிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றின முழு விவரத்தை நீங்கள் பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க.
0: நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் சித்ரா பாடின பாடல். நேரம் சரியாக 11:40 ஆக இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களை நேரம் சரியாக முற்பகல் 11:44 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க வெளிச்சம் நிகழ்ச்சியில உள்ளூர் தகவல்கள் தான். அடுத்த தகவல் என்ன கேட்க இருக்கிறோம் ரியா?
2: ஆமா, பாடலுக்கு முன்னால் நம்ம சொன்னோம் இல்லையா, இசை பள்ளியில நீங்க படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தின ஒரு சின்ன டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். திருநெல்வேலி தூத்துக்குடியில இந்த இசை பள்ளி இருக்குது. மாவட்ட அரசு தான் அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க இங்க வந்து இசை பள்ளியில போய் குரல் இசை, நாதசுபுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். 7ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலே போதும். இன்னும் சில கலைகளுக்கு வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து இந்த இசை பள்ளியில் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வயது என்னென்னா 12-25 இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இசை பள்ளியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக இலவசமாக பேருந்து வசதியும் அவங்க வந்து செய்து கொடுக்குறாங்க. அதுக்காக ரயிலில் போகணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் கட்டண சலுகையையும் நீங்கள் அதுக்காக வாங்கிக்கலாம். இல்லை உள்ள தங்கி படிக்கணும் அப்படின்னாலும் அங்கே மாணவர் விடுதி வசதியும் உங்களுக்காக கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் போக மாதம் மாதம் கல்வி உதவித்தொகையாக 1000 ரூபாயும் வழங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இசை பள்ளியை போய் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்காக ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 9443810926 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. இருந்தாலும் கொஞ்ச நாள் இருக்கே, இந்த டேஸில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம், சுற்றுலா போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான தகவல் தான். நம்ம ஊரில்

0: சுற்றுலா தலம் அப்படின்னு பார்க்கும்போது களக்காடு வனக்கோட்டத்துக்குட்பட்ட சுற்றுலா சூழல் தலமாக இருக்கக்கூடிய தலையணை, அதாவது களக்காடு தலையணை அருவியாக இருக்கட்டும், நம்பிக்கோவில் அருவியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம், இங்கே எல்லாருமே நம்ம போயிட்டு வந்துருவோம். டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம ஊரில் பக்கத்தில் நிறைய இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான இடமாகவும் இதில் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகும்போது கட்டணங்கள் நம்ம கொடுப்போம் இல்லையா, வாகன கட்டணமாக இருக்கலாம், இல்லைனா நுழைவு வாயில் கட்டணமாக இருக்கலாம், இது எல்லாமே இனிமேல் ஆன்லைன் மூலமாகத்தான் நம்ம வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூஆர் ஸ்கேன் வச்சுருப்பாங்க, அது மூலமாக தான் ரொக்க காசுகள் இல்லாமல் ஆன்லைனில் தான் அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னிலேருந்து இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து திங்கக்கிழமையிலருந்தே அந்த சோதனை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எந்த நுழைவு வாயில் போகணும்னாலும் சரி, இல்லை வாகன கட்டணமாலும் சரி, இது ஆன்லைன் மூலமாகத்தான் நம்ம வந்து பே பண்ணணும், ரொக்க பணமாக வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம், அடுத்ததான் இன்னும் ஒரு தகவல் நம்ம கேட்டுட்டு பாடல் கேட்க போயிடலாம். நாளைக்கு சில இடங்களில் வந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலப்பாளையம், ரெட்டியார்பட்டி, புதிய பேருந்து நிலையம், இந்த துணை மின் நிலையங்களில் இருந்து மின்சாரம் பெறக்கூடிய ஊர்களில் வந்து காலையில் 9 மணியில் இருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. இது போல் தச்சநல்லூர் துணை மின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால காலையில் 9 மணியில் இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு ஏற்பான முன்னேற்பாடுகளை முதலே செஞ்சுருங்க. 9 மணிக்கு முன்னாலேயே மின்சாரம் சார்ந்த வேலைகள் எல்லாவற்றையும் முடிச்சுருங்க.
0: ஆமாம், ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். என் அருகில் நீ இருந்தால் திரைப்படத்திற்காக மனோ உமா பாடின பாடல். நேரம் சரியாக முற்பால் 11:47 ஆயிட்டுருக்கு.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி, உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். நிறைவான தகவல் என்ன கேட்க இருக்கிறோம் ரியோ?
1: ஆமாம், நிறைவான தகவல் என்ன கேட்க இருக்கிறோம்னா, பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களை கற்று வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ, பாதுகாப்பு விஷயத்தை கற்று வச்சுக்கிறதா மிக மிக முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு முன்னால் அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம். இப்போது ஆற்றுக்கு போகிறோம் அப்படின்னா நல்ல நீச்சல் தெரியணும். தெரியாமல் நம்ம போனோன்னா அந்த நேரத்தில் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இல்லையா, நம்ம வீட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஷாக் அடிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்னென்ன அவேர்னஸோடு இருக்கணும், எதுலலாம் நம்ம விழிப்புணர்வு இருக்கணும், ஒருவேளை ஷாக் அடிச்சதுன்னா அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை பயிற்சியாக நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம்.
0: நிச்சயமா,
1: ஜூன் மாதம் 6-7 இந்த 2 தினங்கள்லையும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாக நம்ம பொதுமக்களுக்கு இலவசமாக இந்த பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கற்றுக்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாக நடக்கிற இந்த இலவச பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிடலாம். என்னைக்கு நடக்குதுன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் நடக்குது. காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு பேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. இப்படி 2 கட்டமாக நடத்தக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பில் பொதுமக்கள் கலந்துக்கலாம். இங்கே என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்கன்னா, அடிப்படையில் தீ தடுப்பு பாதுகாப்பு என்னென்ன இருக்குது, ஒரு தீ விபத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்குது, தீ பரவாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், இல்லை நம்ம வந்து தீயை வந்து அணைக்கணும்னா தீ தடுப்பு கருவியெல்லாம் இருக்குது, அந்த கருவியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற தகவல் எல்லாமே கொடுக்க இருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம்.
0: ஆமாம், கரெக்டாக அந்த 2 தேதி வந்து மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள் வந்து கற்றுக்கிறது ரொம்பவே அவசியம். கேட்க வேணால் சாதாரணமாக இருக்கும், ஆனால் இதன் மூலமாக நிறைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. நேயர்கள், இது வரைக்கும் கேட்டீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
1: நான் உங்கள் அன்பார்வி பலரையோ.
0: வாழ்க்கை திரைப்படத்திலேருந்து நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களிடம் குழந்தைகள் சொன்ன சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார், 1:10 தொடர்ந்து நலம் தரா நிகழ்ச்சியில் வசம்பின் பயன்கள், 1:55 நலம் தனாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குஜராத்தின் ஆனந்த், மதியம் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1990 வெளியான திரைப்படம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 ஈரோடு

மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி. ஏழு 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆபிரகாம் பண்டிதரின் ஆதி தமிழிசை ஆய்வு மீட்டெடுப்புகள், 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேரம் 12:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: சிந்து எப்படி இருக்கீங்க? சிந்து
1: நல்லா இருக்கேன்.
0: நீங்க இன்னைக்கு வர டைட்டில் வந்து உங்களுக்கு ஆப்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி சொல்லிடுவோமா என்ன டைட்டில்னு? இன்னைக்கு குழந்தைங்க வீட்டில் இருந்தாவே கலாட்டா ஒரே கலகலப்பாக தான் இருக்கும். அதுலேயும் அவங்க சொல்லக்கூடிய பொய்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் கோபம் வரும், அடிக்கவும் செய்வாங்க, ஆனாலும் க்யூட்டாக இருக்கும், அதை ரசிச்சு பார்ப்பாங்க அப்படியே. சே என்னடா இது, நம்ம கூட இப்படி சொன்னது இல்லையப்பா, இவங்க அழகாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கான தலைப்பு. உங்கள் குழந்தைகள் வந்து உங்ககிட்ட சொன்ன சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நேர்களையும் அழைக்கலாம். 0462 2561 3 மற்றும் 0462 2561 3 என்ற எண்களுக்கு.
1: குழந்தைங்க பேசினாலே அழகா இருக்கும், அதுல போய் சொன்ன
0: ரொம்ப அழகா இருக்கும்.
1: அது ஒரு மாதிரி கியூட்டா சொன்னா பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலாம்.
0: அதாவது நம்ம இமேஜினே பண்ணி பார்த்துக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து பொய்யா சொல்லலாமா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, அந்த சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அது வந்து அப்படியே ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரி சிந்தோ, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏதாவது பொய் சொல்லி மாட்டிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா?
1: பொய் எப்படி சொல்கிறது?
0: நான் எப்பவுமே சொல்ல வேண்டிய பொய்யை ஏதாவது கேட்டால் எப்படி சொல்கிறது அப்படிங்கிங்களா?
1: இல்லை சின்ன வயசில் அப்படின்னா ஸ்கூலில் ஏதாவது தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்லை வாட்டர் பாட்டில் இது ஏதாவது தொலைச்சிட்டோம் அப்படின்னா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவேன். என் மேலே தான் தப்பு, நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னா சொல்ல மாட்டேன், நானே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுவேன், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
0: சரி, வீட்டிலேருந்து போய் கேட்பாங்களா ஸ்கூலில்?
1: அந்த அளவு கேட்டதில்லை.
0: கேட்டதில்லை, ஓகே, எல்லாம் சின்ன சின்ன பொருள். ஓகே,
1: ஆமாம்,
0: ஓகே. சிந்து நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்களே, சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா, மலேசியா வாசுதேவன், தீபிகா சுரேந்தன் மற்றும் அருண்மொழியின் இசையில் குரல்களில் பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரமாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க சொன்ன சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம் 04-62-25-61-3-2 மற்றும் 04-62-25-61-3-3 என்ற எண்களுக்கு நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க,
1: பேசுங்க. வணக்கம். நானே ஒரு 5 வணக்கம் சொல்லிட்டேங்க, பதிலுக்கு ஒரு வணக்கமா சொல்லுங்க. கேக்குதா பேசுறது?
2: இல்ல, அவங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம்.
1: ஓகே ஓகே சிந்து, சொல்லுங்க. உங்க வீட்டு பக்கத்து வீட்டு குழந்தைகள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா?
2: ஆமா.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மேடம், சிவகாமி ஸ்டேரன் மகாதேவில இருந்து பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா.
3: விவேகானந்தத்துல இருந்து வந்து அப்படியே டோட்டலா வந்து என்ன பண்ணிட்டா, என்கிட்ட நான் எதுவுமே வாங்கல, பிரைஸே எடுக்கல
1: அப்படின்ட்டான்.
3: அது சமீபத்துல இந்த 8 படிக்கல நடந்த விவேகானந்தர போட்டியில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ல இருந்து வாங்கி அந்த பிரைஸ் அங்க வச்சிருந்து மேடையில குடுக்கணும், பிரேயர்ல குடுக்கணும் சொல்லி வச்சுட்டாங்க. நானும் கண்ணா அப்படின்னு திட்டேன். எவ்வளவு நல்லா படிச்ச பிராக்டிஸ் எப்படிலாம் குடுத்து வச்சிருந்த, நீ ஃபர்ஸ்ட் வருவன்னு நான் எதிர்பார்த்தேன்.
1: என்ன போட்டி
3: மண்ணு மாதிரி வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு.

0: போட்டிமா,
1: கேந்திரத்துல இருந்து
0: கட்டுரையா?
1: வினாடி விழா, வினாடி விழா.
0: ஓகே ஓகே ஓகே.
1: வினாடி வினாவுல அப்பதான் ஃபர்ஸ்ட்.
0: அப்ப எப்பதான் தெரிய வந்துச்சு?
1: அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து அவளுக்கு அங்க மார்க் எல்லாம் போடுறதுக்கு அவளும் அங்க போயிருந்திருக்கா. அவள வேலை பாக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பிரைஸ் குடுக்கறத அவ போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விட்டா.
0: ஓகே, அப்பதான் தெரிய வந்திருக்கு.
1: டச் போன் கிடையாது. எங்க வீட்டுக்காரங்க வந்தவொன்னே போன்ல பாக்க, போன்ல அவங்க சார்ட்ட ஹெட்டும் டேர்ந்தே வாங்குற மாதிரி இருக்கு.
0: ஏன் சொன்னாங்களா? போய் கேட்டிங்களா? சர்ப்ரைஸ் பண்றதுக்கா இருக்குமோ ஒருவேளை?
1: ஆமா, அப்படிதான் சொல்றேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி நீங்க விஷயம் கலந்துகிட்டதுக்கு. உங்க பையனுக்கு வாழ்த்துக்கள். சரியா? நன்றி நன்றி.
2: எல்லா குழந்தைங்களும் மார்க் கம்மியா வாங்கிட்டு நிறைய வாங்கிருக்கோம்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
0: வணக்கம். வணக்கம், இனிப்பக்கம் வந்தாச்சு, பேசலாம். ஏதோ குழந்தை சத்தம் தான் கேக்குது. இங்க பேசுங்க எங்க கிட்ட. என்னாச்சுமா? சரி, ஏதோ அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, அது நமக்கு வேண்டாம்.
2: கேக்குறீங்க, நானே சொல்றேன் என்ன பதில் சொன்னேன் அப்படினா, அவரு குழந்தையே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
0: டே, வணக்கம். வணக்கம். ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? நேர்லேயே சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் நெசையில் மின்மினியின் குரலில் பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில குழந்தைகள் சொன்ன அழகான பொய்கள் பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்கள் அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்
2: வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். ஓ, அதே நேர் தான் போல வந்துட்டாங்களா. வணக்கம். ஆ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
3: ஒரு நேரம் அங்க ஸ்கூல்ல இருந்து கொடைக்கானல் கூப்பிட்டு
2: சரி
3: நான் வேண்டாம்னு சொன்னேன். அந்த மாறன் சொல்லி பேரெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அந்த வந்து நீங்க கண்டிப்பா விட்டுதான் ஆகணும் அப்படிங்க.
2: சரி, போனாங்களா இல்லையா?
3: போ அப்படின்னு போனாங்க. அப்புறம் போயாச்சு.
2: இன்னும் ஆனா வருத்தப்படுறீங்க போனதுக்கு. என்ன போயிட்டாங்களே போயிட்டாங்களே
3: அப்படின்ட்டு.
2: ஆமா, அதாவது உங்ககிட்ட கேட்டுட்டு போயிருந்திருக்கணும். அதாவது அவங்களே பேரை கொடுத்துட்டு வந்தது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
1: கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டாங்க,
2: அது தாங்க முடியல உங்களுக்கு. சரிங்க, குழந்தைங்க இந்த வயசுல போகாம வேற எப்ப போக போறாங்க, என்ஜாய் பண்ணட்டும். சரியா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. இந்த டூர் போய்கள்லாம் சொல்லியிருக்கீங்களா சிந்து?
1: இல்லை,
2: நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் போறாங்க, கண்டிப்பா வரணும், நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனா எங்க அம்மா நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் உஷாரு. அப்படிலாம் ஒன்றும் இருக்காதே, கட்டாயம்லாம் இருக்காதே அப்படிம்பாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்கன்னு சொல்லி காலில் கையில விழுந்து எப்படியோ போயிருக்கேன். நானும் போயிருக்கேன் சின்ன வயசுல.
1: பொய்கள் சொல்லியிருப்பீங்க போல.
2: கண்டிப்பா கண்டிப்பா, பொய் சொன்னாதான் வாழ முடியும் சிந்து. என்ன சிந்து, நீங்க நல்லா பேசுறீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க குழந்தைங்க உங்ககிட்ட சொன்ன அழகான பொய்கள், சுவாரஸ்யமான பொய்கள்.
4: என் பையன் கிளாஸ்ல இருந்தானா, போன் பண்ணா நம்ம ஏரியால திடீர்னு தூக்கம் வந்தா விட்டு வெளியே ஓடியாந்துருமா அப்படின்னா, நான் வீடான கடகாரம் வெளியே ஓடியாரு. எல்லா மகளும் சென்னையில இருந்து வந்திருக்கான்.
2: ஓ, சர்ப்ரைஸ் விசிட்டு உங்க பையன். ஆனா நீங்க நம்பி ஓடி வந்தீங்க பாருங்க, பூகம்பம் வந்துருச்சுன்னு. அதுதான் பெரிய ஆச்சரியம்.
1: இல்ல, அங்க இருந்துட்டு சென்னையில இருந்துட்டு.
2: பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பர், நல்லா தான் சொல்லியிருக்காங்க உங்க பையன். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்குமா. நன்றி நன்றி. ஓகே சிந்து, ஒரு பாடல் கேட்டலாமா? நேர்லே விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. ஆசை திரைப்படத்துல இருந்து
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம், எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி குழந்தைகள் சொன்ன சுவாரஸ்யமான பொய்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அடுத்த நேயர்
1: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: ஆ, சின்ன புள்ளைங்க எல்லா புள்ளைகளும் போயிட்டான் சொல்லும்.
1: அதுல ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான போய் ஏதாவது இருக்கும்?
2: ரொம்ப சிரிப்போனதுன்னா, நம்ம ஊர்ல இந்த ஆரை பால் கிடைக்குதா, ஆவின் பால். அதே மாதிரி நம்ம பம்பாயில இருக்கும்போது ஆரை பால்னு அங்க போவாங்க.
1: சரி,
2: அங்க வந்து பாக்கெட் பால் கிடையாது, பாட்டில்ல தான் கிடைக்கும். 1.5 லிட்டர் பாட்டில், கண்ணாடி பாட்டில்ல. அப்ப என் பக்கத்து வீட்டு 3 பிள்ளைகளும் 4 பிள்ளைகளும் சேர்ந்து அங்க போன இடத்துல இவன் என்னன்னு உடைச்சானே தெரியல. நீ எங்க வீட்டுல போய் சொல்லாத அப்படின்ட்டான். அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கூட்டு வந்துட்டான்.
1: சரி,
2: இவனுக்கு எனக்கு அது தெரியவே தெரியாது, இன்னைக்கு வர தெரியும். இப்ப நான் போன, நான் இப்ப டிசம்பர்ல போனேன், இப்ப ஜனவரில இருக்கும்போது அங்க வீட்டுல கல்யாணம், அங்க அந்த வீட்டுல கல்யாணம். அப்ப அந்த பிள்ளை கூட போன பிள்ளைகள் அவ்வளவு எல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே.
1: சரி, சொல்லிட்டான் பொண்ணு, அந்த பொண்ணு உண்மையை சொல்லிட்டான்.
2: அப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் அவ சொல்லுதா,
1: இப்ப சொல்றாங்க
2: இப்படி பாட்டல் உடச்சான் தெரியுமா பால்.
1: சரிம்மா, சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி, நன்றி, நன்றி.
3: வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம், எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது.

0: இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதையொட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு ஹெச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27 இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண் சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3

0: 283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43 ரூபாய் 50 காசும், கொல்கத்தாவில் 53 ரூபாய் 50 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக
1: கருத்து
3: தெரிவிக்கின்றனர்.
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் குழந்தைகள் சொன்ன சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள் என்ன அப்படின்னு நேயர்களும் அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்
3: வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: மேடம், முகவர்லேருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
3: சொல்லுங்கம்மா,
4: உங்கள் குழந்தைங்க பேனா வாங்கினா 50 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டான்.
3: சரி,
4: சரி உன்கிட்ட பேனா இருக்குல்ல, இது இருக்குன்னு, இது அது நல்லதான் எழுதுமா, நீங்க கொடுங்க 50 ரூபான்னு கேட்டான். சரிங்க, கொடுத்துனேன். பேனா வாங்கிட்டு வந்து என்கிட்ட
3: காட்டணும்னு
4: சொன்னேன். மறுநாள் கேட்ட பேனா எங்க 50 ரூபா வாங்கிட்டு பேனா வாங்கிக்கோங்களேன் எங்க.

0: அதே என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன், பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுங்க, கிஃப்ட் வாங்கி கொடுத்து கேட்டா கொடுக்க மாட்டீங்களா,
1: அதனால பேனா,
0: அதனால நான் பேனா வாங்க சொன்னா கொடுப்பீங்கல்ல, அதுக்குதான் வாங்க.
1: ஓகேம்மா, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. அதாவது பிள்ளைங்கள்லாம் தாண்டி பேத்திக்கிட்ட போயிட்டாங்க. நன்றிமா.
0: பிள்ளைங்களாம் பெரிய பையன் ஆகிட்டாங்களா?
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. வணக்கம்.
2: இந்த மாதிரி அடுத்த குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக கூட வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி அழகாகலாம் சொல்லுவாங்க.
1: நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க எங்கள் அம்மா. ஆ, படித்தாச்சுமா அப்படின்றோம், நம்பிடுவாங்க. சரி, படிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு. அங்கே மார்க் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நான் படித்தனா படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கியிருக்கேன் எங்கள் அம்மா கிட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? எங்க இருந்துமா?
3: திருநெல்வேலியில இருந்து.
1: ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. உங்க குழந்தைங்க உங்ககிட்ட சொன்ன சுவாரஸ்யமான பொய்கள்.
3: என் மகா வந்து பண்ணலன்னு
1: சொன்னா
3: ரொம்ப கஷ்டம், கஷ்டப்பட்டு பெரியவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கா இருந்தாலும் கஷ்டப்படுதான்.
1: சரி சரி, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, கஷ்டப்படுறான்னு சொல்லாதீங்க. நீங்க அவங்களுக்கு நல்லா பலமா பக்க பலமா இருந்து ஏதோ தவறு நடந்து போச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரியா?
3: இருக்கேன், இருந்தாலும் பெற்றவங்களுக்கு தெரியாம எதுவுமே செய்ய கூடாது, அவசரமும்.
1: சரிம்மா சரிம்மா, உங்க வேதனை புரியுது. இறைவனை பிரார்த்திக்கிறோம் நாங்களும் உங்களுக்காக. சரியா? சரிம்மா, நன்றி. என்னடி சீரியஸா இறங்கிட்டோம்.
2: சில நேரங்கள்ல பொய்கள்
1: அதாவது அதை பின் விளைவுகளை என்னென்ன கொண்டு வரும் அப்படின்னு தெரியாமலே சில நேரம் பொய்கள்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா குழந்தைங்க சொல்லக்கூடிய பொய்கள் வந்து ரசிக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களை ஏமாத்துறதுக்காக இருக்காது. சின்ன குழந்தைங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு தப்பிக்கிறதுக்கா இருக்கும், இல்ல அவங்களுக்குள்ள இருக்க பயத்தை மறைக்கிறதுக்கா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில நேரம் அவங்க சொல்றது வந்து ரொம்ப வேடிக்கையாவும் இருக்கும். அதுவும் இப்ப விட கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பெரியவாங்க, இப்ப சொன்னாங்கல்ல அந்த பால் வாங்கிட்டு வந்த பாட்டில உடச்சிட்டாங்க, அது இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. முன்னாடி நடந்து சொல்லி அந்த வீட்டுல எல்லாரும் அதை சந்தோஷமா ஒரு நிகழ்வு, அது ஒரு நினைவா இருக்கும். அது பொய்கள் கூட நினைவா இருக்கும் நான் சொல்ல வரேன்.
2: அதான் அழகான நினைவுகள் அப்படின்னு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் ஒண்ணு சேரும் போது நீ எனக்கு அப்படி பண்ணல.
1: அதேதான் அதேதான் வச்சு செஞ்சிருவாங்க இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும். ஓகே, நம்ம சிநேகிதே நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு சிந்து. நிறைவான பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கருத்தம்மா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களே, நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய் சந்தியாஜெகன், மற்றும்
2: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.

0: நேர்களை தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: விவசாயிகளுக்கு நம்பகமான ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2026 பிப்ரவரி 17 தேதி இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் பாரத் விஸ்தார் திட்டம். அதாவது விர்ச்சுவலி இன்டகிரேட்டட் சிஸ்டம் டு ஆக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸ் என்பதுடைய சுருக்கம்தான் விஸ்தார். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவுடன் உதவக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது. இந்த தளம் ICAR என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் உருவாக்கப்பட்ட அரசியல் வேளாண் நடைமுறைகள் மற்றும் பல்வேறு அரசு டிஜிட்டல் தளங்களில் இருக்கக்கூடிய சூழல் அமைப்புகள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறது. பயிர் மேலாண்மை, வானிலை, சந்தை விலைகள், பூச்சி மற்றும் நோய் தடுப்புகள், மண் ஆரோக்கியம் குறித்த அனைத்து ஆலோசனைகளையும் விவசாயிகளுக்கு வழங்குகிறது. பயிரிடுவதற்கு முன்பாக மழை எப்போது வரும், வெப்பநிலை மாற்றம், புயல் எச்சரிக்கை போன்றவற்றை முன்கூட்டியே வழங்கும். விவசாயி தன்னுடைய கைபேசியில் பயிரை புகைப்படம் எடுத்து பதிவேற்றினால் நோய், பூச்சு தாக்குதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவு மூலம் தெரிந்து கொள்ள முடியும்.

0: அதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும், எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் நாம் பெறலாம். பயிர் விளையும் போது மண்ணின் ஈரப்பதத்தை கண்காணித்து எப்போது தண்ணீர் விட வேண்டும், எவ்வளவு தண்ணீர் விட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். மண்ணின் தரம் என்ன, எந்த மண்ணிற்கு எந்த பயிர் பொருத்தம், எந்த உரம் சிறந்தது என்பதை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யும். பயிருடைய விளைச்சலுக்கு பிறகு எப்போது விற்பனை செய்யலாம், எந்த சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் என்று பல்வேறு சந்தைகளுடைய விலைகளை ஒப்பிட்டு விவசாயிகளுக்கு தகவல்களை வழங்கும். இந்த தளம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் சேவையை வழங்குவதால் விவசாயிகள் தங்களுடைய மொழியிலேயே ஆலோசனைகளை பெறலாம். ஆண்ட்ராய்டு கைபேசி இல்லாதவங்க 1552 6 1 என்ற எண்ணின் மூலமாக குரல் அடிப்படையிலான தகவல்களை பெறலாம். பிரதம மந்திரி கிசான் திட்டம், பிரதம மந்திரி உழவர் வேளாண்மை திட்டம், மண் சுகாதார அட்டை, கிசான் கடன் அட்டை, வேளாண் உட்கட்டமைப்பு நிதி, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, பிரதம மந்திரி ஆஷா, திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம், ஒரு துளிக்கு அதிக பயிர் மற்றும் வேளாண் இயந்திரமாக்கல் துணை திட்டம் உள்ளிட்ட 10 முக்கிய மத்திய திட்டங்களை ஒருங்கிணைக்குது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த தளம் ஸ்மார்ட் போன் அல்லாத பயனர்களுக்கு குரல் வழி மற்றும் ஊடாடும் குரல் வழி பதிலளிப்பு அமைப்பு அணுகலை வழங்குகிறது. இது டிஜிட்டல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக பிராந்திய மொழிகள், மாநிலம் சார்ந்த வேளாண் திட்டங்கள், தகவல் மற்றும் விரிவாக்க வலையமைப்புகள், அத்தோட விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றுக்கு விரிவுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாரத் விஸ்தார் 2023 ஆண்டுடைய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் நாட்டின் பிற தகவல் தொழில்நுட்ப சட்டங்களுக்கு இணங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு ஆகியவற்றின் இணைய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக இணக்கமான வலுவான தரவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது மட்டுமில்லாமல் அரசாங்கம் இந்த அனைத்து தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளிலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில பாதுகாப்பு தணிக்கைகளை மேற்கொள்றதோடு அபாயங்களையும் கண்காணிக்கிறது.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and Myanmar President U May Aung Hlaing are holding bilateral talks in New Delhi. The talks aim to further strengthen the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, is likely to come up for discussions during their talks. The Myanmar president arrived in Gaya in Bihar on Saturday on a 5-day visit to India. He will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Our correspondent has the details.
4: The president of Myanmar will meet President Draupadi Murmu today evening at Rashtrapati Bhavan. He is also scheduled to visit to the Light and the Lotus, relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the National Capital. The exhibition is showcasing the sacred Piprahava relics associated with Lord Buddha along with significant associated antiquities. The official visit of the president of Myanmar to India is expected to further strengthen and deepen the multifaceted relations between the two countries. With Suparna, Anupam Mishra, Akashvani News, Delhi.
3: The India-Oman Comprehensive Economic Partnership Agreement, CEPA, has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CEPA will deepen the economic and strategic ties between the two nations. In an article published in a national daily, Mr. Goyal said the agreement immediately gives 100% duty-free market access in Oman to 98% of tariff lines, covering 99.38%.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா. நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டுங்க. அதை முறையாக வந்து பயன்படுத்தினா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு வந்து முதல்ல நமக்கு வந்து அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மூலிகைகளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மூலிகைகள் இருக்குது. வேப்பிலை, வில்வம், அத்தி, துளசி, குப்பை மீனி, கண்டங்கத்திரி, கீழாநல்லி, வசம்புன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோன்னா, பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லக்கூடிய வசம்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்து

நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வசம்பின் பயன்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்வீட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாட்டி வைத்தியம் நம்ம முன்னோர்கள் வந்து அடிக்கடி வீட்டு வைத்தியத்தில் சேர்த்துக்கிட்டது இந்த வசம்பை தாங்க. கிராமப்புறங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த காஞ்ச வசம்பை வந்து நல்லா சூடுபடுத்தி பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க தான் செய்கிறாங்க. இதனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பசி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த தன்மை, அப்புறம் சின்ன சின்ன தொற்று நோய்கள்லாம் வந்து வராமல் தடுக்குதான் இந்த வசம்பு. அதனால தான் இதை வந்து பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வசம்பின் பயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க. பொதுவாகவே குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து வசம்பு இருக்கும். வசம்புக்கு வந்து செல்வத்தை இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கப்புறம் வசம்பு வச்சு யாரை வேணாலும் வசியப்படுத்தலாம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாங்கிறது தெரிலங்க. அது இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா கொடிய விஷயங்களுக்கு மருந்தாகவும் விஷ முறிவையுமே ஏற்படுத்துவாங்க. இப்போ தொற்று நோயெல்லாம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு தேக்கு ரெண்டு வசம்பு பொடி கூட தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தொற்று நோயெல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசம்பு நல்ல ஒரு மனமிக்க வேர், அப்புறம் சாம்பல் நிற தோல், அப்புறம் பெருவிரல் அளவில் நீண்டிருக்கக்கூடிய ஒரு கச்சிதமான பொருளுங்க. அஞ்சரைப்பட்டினுடைய அற்புத மருந்து, கிராமங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முதலுதவி பொக்கிஷம், இந்த மாதிரி பல்வேறு பெருமைகளை கொண்டது தான் நம்ம வசம்பு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலேருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகி, சுசிலாவின் குரல்களில் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 1:30 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில வசம்பின் பயன்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்களே, சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான மருந்தாக இந்த வசம்பு வந்து இருக்குதா. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்குமே பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு வசம்பு உதவியா இருக்குது. வசம்பு காரத்தன்மை உடையது, வயிறு உப்புசம் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு பசியை நல்லா தூண்டி கொடுக்குமா, அதுக்கப்புறம் வசம்பு காய்ச்சலை குறைக்குமா, குடல் வாயுவை கலைக்குமா, அப்புறம் வயிற்று புழுக்களை வந்து வெளியேற்றக்கூடியது, ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தக்கூடியது, காரச்சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டதா இருக்குது வசம்பு. உடல் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியதா இருக்குது, பசி உண்டாக்கும், அப்புறம் வயிற்று பொறுமல், அப்புறம் வயிறு வந்து ஒரு மாதிரி கனமா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா. இது எல்லாத்துக்குமே நல்ல மருந்து இந்த வசம்பு. இப்ப நிகழ்ச்சி பாடல் வந்துட்டே இருக்கு. அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் பி சைலஜாவின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சியில். வசம்பின் பயன்கள் பற்றி, உக்கிரம் வசம் உரைப்பான், பிள்ளை வளர்த்தி, பிள்ளை மருந்து, வேணி சுடுவான், பேர் சொல்லாம் மருந்துன்னு இப்படி பல பெயர்கள் இருக்குதாங்க இந்த வசம்புக்கு. இந்த வசம்பு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் நிறைஞ்சி அழுத்தம் இல்லாத பூமிக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த வசம்பு. வசம்போட வாசனை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ரோஜாவினுடைய அந்த வாசனைக்கு ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எகிப்திய பைப்ரஸ் சுவடிகளில் வந்து வசம்பு பற்றி குறிப்புகள்லாம் இருக்குதாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்காக எகிப்தியர்கள் வந்து அதிக அளவில் வந்து இந்த வசம்பை பயன்படுத்துகிறாங்களாம். அப்புறம் உணவுகளுக்கு நறுமணம் கொடுக்கறதுக்காகவும், பானங்களுக்கெல்லாம் புதுமை வழங்குறதுக்காகவும் ஐரோப்பிய நாடுகளில் வசம்பு சாரங்கள் ஆதாரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாணிஜராமின் குரல்களில் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இசை கேட்பதற்காக மட்டுமல்ல, மனங்களை இணைக்கும் ஒரு அற்புதமான பாலமாக ஆகாஷ்வாணி. மக்கள் பணியில் 90 ஆண்டுகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம்

0: வேளாண் கடன் அட்டை, பயிர்காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7 லட்சம் இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டர் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக, நேர்மையாக யார் யாருக்கு தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கு நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. இப்ப மேதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு தான் வருது.
0: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ

0: அமைப்புக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
1: எல்லா எச்எம்சியையும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்ன அறிந்து அவங்களுக்காக வேலை செய்கிற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை சுத்தம் செய்வதுக்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 1:55 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது
3: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
4: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
5: பொதுவாக அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த இரண்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நோய். இந்த அண்டம் என்பது உலகம், பிண்டம் என்பது நாம் உடம்பு. இந்த அண்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது அது நம் பிண்டத்தையும் பாதிக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம், அதிகமான குளிர், அதிகமான மழை வெளியிலே பெய்யும்போது நம்முடைய சுற்றுப்புற சூழல்களுக்கு ஏற்றாற்போல் நாம் உடம்பும் அதற்கேற்றாற்போல் மாறும் தன்மை கொண்டது. இதன் காரணமாக நாம் உடம்பிலும் சில மாற்றங்கள் ஏற்படும், அது நோய் நிலைகளையும் உண்டு பண்ணக்கூடும். இது சில பேருக்கு நோய் நிலைகள் இல்லாமல் மாற்ற தகுதியான உடல் நிலை உள்ளவர்களுக்கு, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, வேறு எந்த நோய்களும் இல்லை என்றால் அவர்கள் உடல் அதை தாங்கிக் கொள்ளும், இல்லை என்றால் அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள். பொதுவாக வெயில் சமயங்களில் உடலில் அரிப்பு போன்றவை ஏற்படும். இந்த உடல் அரிப்பு வந்து

0: உதாரணமாக சில பேருக்கு இருக்கும், அதாவது சில பேர் ட்ரெஸ்ஸை அடிக்கடி மாற்ற மாட்டாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு ஏற்படும். அது நாட்பட இருந்துவிட்டால் அவை வேர்க்கூறாக மாறக்கூடும். இந்த வேர்க்கூறு என்பது பிரிக்லி ஹீட் அல்லது ஸ்வட் ரேஷஸ், ஹீட் ரேஷஸ் என்றெல்லாம் நாம் அதை அழைக்கிறோம். இந்த வேர்க்கூறுங்கிறது நிறைய பேர் இருக்குன்னே தெரியாமல் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, கையை வச்சு சொரிய சொரிய அவங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குறுக்களாக உடல் முழுவதும் அங்கே பரவி அவர்களுக்கு அதை சொரியும் போது செவத்த ஒரு உடல் ஃபுல்லாக அங்கே சிவந்து காணப்படும். இது மிகுந்த வேதனை உண்டு பண்ணும். நிறைய பேர் கேர் பண்ணுறதில்லை, அடிக்கடி அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றணும். அது போக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி காலையிலையும் சாயங்காலமும் சோப் போட்டு குளியல் ஏற்படுத்தலாம், இல்லைன்னா நலங்குமா என்று சொல்லக்கூடிய பவுடர் சந்த மாதிரி போடலாம், கடுக்காய் போன்ற பவுடரை போட்டு குளிக்கலாம், இல்லை குளியல் பொடிகள் ஏதாவது போட்டு குளிக்கலாம். இந்த மாதிரி குளிக்கும்போது உடலில் வேர்வை தங்குவது அங்கே களையப்படும். இதனால் அந்த வேர்வை வந்து பார்த்திங்கன்னா குறுக்களாக மாறக்கூடிய தன்மை அங்கே விலகும். அடிக்கடி நம்ம ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணணும், ஒரே ட்ரெஸ்ஸு, அதுவும் முக்கியமாக இன்னர் வேறு நிறைய பேர் மாற்றக்கூடிய பழக்கம் கிடையாது. பொதுவாக பனியன் ஜட்டி போன்ற உள்ளாடைகள் வெளியில் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, இதை ஒரே நாள் போட்டதை தொடர்ந்து போடக்கூடிய பழக்கம் இருக்குது. இதனால தான் இந்த மாதிரி தோல் நோய்கள் பல உற்பத்தி ஆகிறது. வெளியில் உள்ள சட்டைனா நமக்கு தெரியும், ஒரு நாள் போட்டதை அடுத்த நாள் போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு, ஆனால் உள்ளாடைகளை கவனிக்கிறது இல்லைங்கிறது இவர்கள் அந்த மாதிரி உள்ளாடைகளை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது வருது. பெண்கள் இந்த சமையல் அறையில் ரொம்ப நேரம் இருந்து சமையல் பண்ணுறதுனால அங்கே பொதுவாக ஃபேன் அந்த மாதிரி இல்லாதது, எஸ்காஸ்ட் ஃபேன் அதிகமாக இல்லாத காரணத்தினால அவர்கள் அந்த சமையல் அறையில் நீண்ட நேரம் இருக்கும்போது வேர்த்து அதிகமாக வடியும் போது அவர்கள் உடலில் இந்த வேர்க்கூறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். ஒரு நாளைக்கு 2 முறை குளியல் செய்வது நல்லது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. நேரம் சரியாக பிற்பகல் 2:16 ஆயிட்ருக்கு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். அந்த ஆனந்த் குஜராத் அப்படிங்கிற ஒரு இடம் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆனந்த் அப்படிங்கிறது ஒரு மாவட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிற

குஜராத் மாநிலத்தில் ஒரு முக்கிய நகரமாக இந்த ஆனந்த் அப்படின்னு இருக்குது. இது வந்து பால் நகரம் ஆனந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அகமாபாத் மற்றும் வடோதரா இந்த இரண்டு பெரிய நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு பசுமையான பகுதி தான் இந்த ஆனந்த் நகரம். இது இந்தியாவில் வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒயிட் ரெவல்யூஷன் பிறந்த இடமாகவும் இது கருதப்படுகிறது. இதனாலே இது வந்து உலக வரலாற்றில் இந்த நகரம் வந்து தனித்துவமான இடத்தையும் பெற்றுள்ளது. தொடர்ந்து இந்த நகரம் ஏன் இந்த அளவுக்கு ஸ்பெஷல், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கூடவே அழகான பாடல்களும் வலம் வர இருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க இருக்கிறோம் 12B திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடின அழகான பாடல். கூடவே மகாலட்சுமி ஐயரும் சேர்ந்து பாடியிருக்காங்க.

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திறநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி மணித்திறநாடு நிகழ்ச்சியில் பால் நகரம் ஆனந்த், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் நகரம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இந்த ஆனந்த் நகரத்தின் மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு பால் பண்ணை முறை அப்படின் தான் சொல்லணும். 1940களின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, உள்ளூர் விவசாயிகளால் தொடங்கப்பட்ட இந்த கூட்டுறவு இயக்கம் வந்து இன்றும் உலகிற்கு ஒரு முன் மாதிரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவின் பால் மனிதர், மில்க் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படும் டாக்டர் வர்கீஸ் குரியன் இருக்காங்க இல்லையா, அவர்களின் வழிகாட்டுதலின் பெயர் தான் இந்த பால் கூட்டுறவு புரட்சி அப்படிங்கிறது இங்க உருவானது. ஆனந்த் நகரம் அப்படிங்கிறத பால் நகரம் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா, இடைத்தரகர்கள் எதுவும் இல்லாம, அவங்க மூலமா நம்மளுக்கு எதுவும் நஷ்டம் வராம, நேரடியாகவே லட்சக்கணக்கான கிராமப்புற விவசாயிகள் குறிப்பாக பெண்களின் வாழ்வாதாரம் உயர்ந்தது இதன் மூலமா. இந்தியா வந்து பால் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் பிடிக்க இந்த நகரமே அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த ஆனந்த் நகரத்தை பால் நகரம் ஆனந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய ஆராய்ச்சி மையங்கள், பல்கலைக்கழகம், சுற்றுலா தலங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து அதெல்லாம் என்னன்னு கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. எந்த திரைப்படத்துல இருந்துன்னா, டூயட் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். SPB சித்ரா பாடியிருக்காங்க, AR ரகுமான் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:25 ஆயிட்டு இருக்கு.

டூயட் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்ட நேரம் பிற்பகல் 2:33 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க மணித்திர நாடு நிகழ்ச்சி. இது எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி நம்ம மணித்திர நாடு நிகழ்ச்சியில் பால் நகரம் ஆனந்த் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். குஜராத்தில் இருக்குது. இங்கே வந்து நிறைய கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆனந்த் நகரத்தில் ஒரு சிறந்த கல்வி மற்றும் தேசிய ஆராய்ச்சி மையமாகவும் திகழ்கிறது. நாட்டின் முன்னணி பொதுத்துறை நிறுவனங்களும் இங்கே அமைஞ்சிருக்கு. இப்போ தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு வாரியமும் இருக்குது, அதை NDDP சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்தியாவின் பால் பண்ணை கொள்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வகுக்கிற இடமாக இங்கே தான் இருக்குது. தேசிய வாரியத்தின் தலைமையகமும் இங்கே தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி கிராமப்புற மேலாண்மை நிறுவனமும் இங்கே தான் இருக்குது. கிராமப்புற நிர்வாகம் மற்றும் மேம்பாட்டிற்கான இந்தியாவின் மிக உயரிய கல்வி நிறுவனமும் இந்த நகரில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பல்கலைக்கழகமும் அமைஞ்சிருக்கு, சுற்றுலா தலங்களும் இருக்கு. அதெல்லாம் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. உன்னி கிருஷ்ணன் பாடியிருக்காங்க, ஏ ஆர் ரகுமான் இசையில் காதலன் திரைப்படுத்தியிருக்காங்க.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சி பால் நகரம் ஆனந்த் பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். குஜராத்தில் இருக்கக்கூடியது. இங்கே வந்து ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது. இங்கே விவசாயம், பால் அறிவியல் மற்றும் கால்நடை வளர்ப்பு குறித்த உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சிகள் இங்கே வந்து நடக்குது. இதன் அருகே
1: ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் வி கிரிஜா அவர்கள், மாணவர் துருவா ரஞ்சித் ஹரன்கர்.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே. இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து கஜானந்த் டோபி அவர் வுட் என்ற கதையை பார்ப்போம். சரி துருவா, நீ படி.
2: காவ் சே உஸ்கே பிதா கா பத்ர கியா ஆயா.
3: கிராமத்திலிருந்து அவனது தந்தையின் கடிதம் வந்தது.
2: மங்களூ கே லியே காசா சிர்தர்த் லே ஆயா.
3: மங்களூவுக்கு தலைவலி கொண்டு வந்தது. சிர்தர்த் தலைவலி, பத்ர கடிதம்.
2: பரிவார் கி குஷல் க்ஷேம் கே அலாவா சாரே காவ் கே ஹால் சமாச்சாரோ கே பாத் அந்த மே லிக்கி தோ பாத்தோ சே மங்களூ புரி தர சக்ரா கர் ரஹ கயா.
3: குடும்ப க்ஷேம நலன் மற்றும் ஊரின் விஷயங்களுடன் கடைசியாக எழுதின இரண்டு வரிகள் மங்களூவுக்கு தலை சுற்றியது. சமாச்சார் செய்தி, குஷல் ஷேம் ஷேம நலன், அந்த் முடிவு, ஹால் நிலைமை.
2: பஹலி பாத் தி,
3: முதல் விஷயம்,
2: சுட்டி மே கர் ஆத்தே சமய அன்ய சீசோ கே சாத் ஹி கஜானந்த் கி டோபி ஜரூர் லேதே ஆனா.
3: விடுமுறையில் வீட்டிற்கு வரும் பொழுது மற்ற பொருட்களுடன் கஜானந்தின் தொப்பியை அவசியமாக கொண்டு வரவும்.
2: தூசரி பாத்,
3: இரண்டாவது விஷயம்,
2: கர் ஆனே கி குஷி மே சோட்டே பச்சோ மே பாட்னே கே லியே குச் குட் உட் லானா பி ந பூல்னா.
3: வீட்டிற்கு வரும் குஷியில் சிறுவர்களுக்கு விநியோகத்திற்கு வெள்ளம் கில்லம் கொண்டு வர மறக்க வேண்டாம். சுட்டி விடுமுறை, குஷி இன்பம், இதன் எதிர்ப்பதம் துக்கி துன்பம் ஆகும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனிதநாடு நிகழ்ச்சி இன்றைக்கி பால் நகரமான ஆனந்த் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இந்த நகரத்தில் மொழி உணவு அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாமே முதன்மையாக குஜராத்தி மற்றும் ஹிந்தி மொழிகள் தான் பேசுகிறாங்க. இங்கே முழுக்க முழுக்க சைவ உணவுகள் தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் புரட்சி இங்கே தான் ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுனால பால் புரட்சி, அதை டெஸ்ட் பண்ணுற மையங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் இங்கே நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதுனால தூய்மையான பால் பொருட்கள் இங்கே வந்து ரொம்பவே பிரபலம், இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவராத்திரி திருவிழா இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. 9 நாட்களும் மக்கள் பாரம்பரிய வண்ணமயமான உடைகளை அணிந்து ரொம்ப வந்து அங்கே இருக்கக்கூடிய நடனங்களான கர்பா மற்றும் தாண்டியா நகர நடனம் வந்து இந்த நகரத்திற்கே ரொம்ப பெருமை சேர்க்கும் விதமாக இருக்குது. அடுத்து இங்கே சுற்றுலா தலங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஆனந்த் நகரத்துக்கு வரதே எந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவீன பால் பண்ணை வளாகத்தை பார்க்குறதுக்கு தான். இந்த நகரத்தில் மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பால் பண்ணை வந்து உலகத்தரம் வாய்ந்த பால் பதப்படுத்தும் தொழிற்சாலையாக இருக்குது. இதை பார்வையாளர்கள் இன்றும் வியப்புடன் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நேர்த்தியான

0: கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக தலமும் இங்கே இருக்கு. இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் வளர்ந்த பூர்வீக இல்லம் இந்த ஆனந்த் நகருக்கு மிக அருகில் அமைந்திருக்கு. இதுவும் ஒரு முக்கிய வரலாற்று தலமாகவும் இருக்கு. இங்கே வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருக்கு. ஆனந்த் நகரம் வந்து வெறும் தொழில் நகரம் அப்படின்னு அதை சொல்லிட முடியாது. இது இந்தியாவின் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கான மற்றும் சுயசார்புக்கான ஒரு சிறந்த முன் மாதிரி வடிவம் அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டுறவு துறையின் வலிமையாகவும் மக்களின் கூட்டு உழைப்பையும் உலகிற்கு பறைசாற்றும் உன்னத நகரமாக இந்த ஆனந்த் இன்றும் திகழ்கிறது. நேர்கள் நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு அழகான பாடல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, நேரம் 3:03 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்விருப்ப பாடல்கள். நேர்களே, நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் என் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443-60794. திரும்பவும் சொல்கிறேன், 9443-60794. இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் டைப் பண்ணி அல்லது வாய்ஸ் நோட்டோ எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. முதல்வன் திரைப்படத்திலிருந்து அழகான ராட்சசி அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல்

நேர்களே, குக்கு நிகழ்ச்சியில் அடுத்தது யாருடைய விருப்பப்பாடல் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியங்கவுர், இந்திரா, பாக்கியலட்சுமி அவங்களுடைய விருப்பப்பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. வசிகரா திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேரம் 3:16 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கோ நேர்விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உடையாம்பிள்ளை அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ் இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்டைல் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் இதோ.

நேரம் 3:27 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிவகாசி முரளி அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பெரியமானவளே திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் அவருடைய விருப்ப பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், ராக்கப்பன், பிச்சைமால், ராஜேஸ்வரி, ஹர்ஷவர்தன் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

பிம்பச்சூமியா புக்கச்சாமியா, பிம்பச்சூமியா புக்கச்சாமியா, பூ பாரு சுப்பாரு ஹூலியாய் காரக்காரு சுக்கட்டோ

நேர்களே, நம்ம குக்கோ நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு மணி நேரத்தில் குறிப்பிட்ட பேருக்கு தான் பாடல் கொடுக்கப்படுச்சு. மிச்சம் யார் அப்படின்னா அவங்களோட பேரை வாசிக்கிறேன். நெல்லை பேச்சி, குருவன்கோட்டை, முருகன், தீபக் குட்டி, கட்டிசி நகர், ராதா, காமராஜ் நகர், சங்கர் ராஜேஷ், சங்கர் ராஜ், வீரபாண்டிய, புலிக்குளம், மகிமைதாஸ், கார்த்திக்ராஜா, பூவரசி, தாஸ், பாண்டியன், நீலமேகபுரம், முரளிராஜ், மாதேஷ், கதிரவன், விகேபுரம், முகமது காசிம், நெல்லை முத்து, உடையாம்பலி பால்ராஜ், பாளையங்கோட்டை செம்பலன் ஆதிகாவி, கோவில்பட்டி பொன்மலர், திண்டுக்கல் சுந்தர், திருநெல்வேலி கருப்பசாமி, தென்காசி குத்தாலிங்கம், உடன்குடி ராஜேஸ்வரன், ஆரியங்காவூர் பிரபாகரன், ராஜகுமாரன், சரவணகுமார், புதுப்பட்டி தாமரை செல்வி, தென்காசி இந்திரா, பிரியா, ரேணுகா, முக்குடல் காஞ்சனாதேவி, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், நெல்லை மகேஷ், கடங்கநேரி, கண்ணன் சுமதி, செங்கோட்டை முகமது ஷெரீப். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வின்சி அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. வேப்பன்குளத்திலிருந்து கேட்டிருக்காங்க, எஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை நிறைவு பெறுகிறது. குக்கு நிகழ்ச்சி தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்காக இங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன். வருத்தப்பட்டு சொல்லியா இல்ல
0: சந்தோஷத்தை சொல்றேன். நிகழ்ச்சி பண்ணுன்னா சும்மா வா சொல்லுங்க. உண்மைதானே,
1: வெளியே வர மழை வர மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஆனாலும் கூட நம்ம நேயர்கள் மணி வந்து 4:02 எப்ப ஆகும், நாம வந்து பொதிகை தும்பியில எப்போ கலந்துக்கலாம்,
0: ரெடியா இருப்பாங்க, வந்துட்டாங்க அவங்க, எப்போ குக்கு நிகழ்ச்சியிலே வர ஆரம்பிச்சாச்சு நேர்கள்லாம்.
1: ஆனாலும் கூட நம்ம அந்த விதிமுறைகளை எல்லாம் ஒரு தடவை கண்டிப்பா
0: நேர்லயே தாயத்து விழும்போது 1, 3, 5 விழுந்தா நாங்க கேட்போம் கேள்வி, 2, 4, 6 விழுந்தா நீங்க எங்ககிட்ட கேள்விகள் கேட்கலாம்.
1: ஆமாம், அது மட்டும் இல்ல, 2 நாட்களுக்குள் எந்த நிகழ்ச்சியிலும் வந்து கலந்திருக்க கூடாது. அதாவது நேத்தைக்கு கலந்திருந்தவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நாளைய நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கணும். அதனால் நேற்று இன்று எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது. அந்த விதியை நாம சொல்லணும் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆமா,
0: நேர்களே நீங்க பொதுகை தும்பி நிகழ்ச்சி விளையாட ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு நீங்க கால் பண்ணி பொதுகை தும்பி விளையாடலாம். நேர் வந்துட்டாங்கண்ணா, பேசிடலாமாண்ணா?
1: கண்டிப்பா பேசுவோம்.
0: ஓகே, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: உங்களுக்கு
0: நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி பத்தி தெரியும்லமா?
2: தெரியும்.
0: உங்களுக்கு என்ன விழுந்து பாத்துறோமா? தாயம். ஓகே, 4 விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும், கேளுங்க.
2: மேடம் ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
0: என்னது புரியல?
2: விடுகதா?
0: ஆ கேளுங்க, தெரிஞ்சா சொல்லுவேன். சரியா?
2: சித்திரையில சிறு பிள்ளை, வைகாசியில் வளரும் பிள்ளை, ஆனியில அழகு பிள்ளை, ஆடியில் விழும் பிள்ளை.
0: அண்ணே ஏதோ டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீ
1: இல்ல கேள்வி உனக்கு தாம்மா.
0: இல்ல இல்ல புரியுது புரியுது, இதா ஹெல்ப் பண்ணுங்க, திரும்ப சொல்லுங்கம்மா.
2: சித்திரையில சிறு பிள்ளை, வைகாசியில் வளரும் பிள்ளை,
0: சரி,
2: ஆனியில் அழகு பிள்ளை, ஆடியில் விழும் பிள்ளை.
0: நிலாவா?
1: இல்ல
0: நிலா இல்ல.
1: சிறப்பு சிறப்பு நல்ல. ஏதோ ஒரு ஒரு
0: ஆமா
1: ஒரு தாவரம் சொல்றீங்களாம்மா? ஏதோ ஒரு காய் அந்த மாதிரி சொல்றீங்களா?
0: ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
1: அந்த மாதிரி
2: பழம்.
1: பழம், சூப்பர் சூப்பர்.
0: மாம்பழம் இல்ல.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: படிக்கலாம்.
3: பழுத்து வந்த பழத்தை போன்று பருவம் இங்கு விஜயம், அதை பார்த்து நீங்க பழக வேண்டும்.
1: எங்க வீட்டு ராணிக்கு இனி இளமை திரும்புது, வயது ஏற ஏற. அதானே?
3: நன்றி சார், ரெண்டு
1: போட்டு
0: நினைவுபடுத்துவதற்கு
1: அவர் ஒரு வாய்ப்பு தந்தார் இல்லையா? ரொம்ப அருமையான

0: ஒரு கேள்வி, நல்ல பாடலை திரும்ப நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ மதிப்பெண் நான் வச்சுக்கிறவா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப
1: நன்றி
0: மகிழ்ச்சியாக
1: சார், நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த படமெல்லாம் வரும்போது நான் பிறந்திருப்பானே தெரியல.
0: அது கரகப்பிரவேசம்னு ஒரு அற்புதமான படம் அவர் சொன்னார் இல்லையா?
1: சரி சரி சரி,
0: ஆமாம், நல்ல அருமையான பாட்டுமா.
1: ஓகே, நான் உங்களுக்கு கைதட்டல் கொடுத்துருவோம்.
0: அப்படியா,
1: சூப்பராக சொன்னீங்களே.
0: ம்
1: சரி, கைத்தட்டல் மட்டும் இல்லாமல் ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம்ண்ணா.
0: நிச்சயமா.
1: அயன் திரைப்படத்தில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குன்னு இருக்கலே, பென்னி டயல், ஹரிச்சரன் மற்றும் சின்மயின் குரல்களில் பாடல்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி.
1: எதுக்குமா, எதுக்கும் பயப்படக்கூடாது, எப்பயும் பயப்படக்கூடாது.
0: நீங்க எதற்கும் துணிந்தவன்
1: இல்ல, எதற்கும் துணிந்தவன் நான் மட்டும் இருந்தா போதாது,
0: நான் இருக்கணும்,
1: நீங்களும் அப்படி இருக்கணும்.
0: ஓகே,
1: அப்பதான் நேர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பயப்படாம தெரியாதுன்னு சொல்லலாம். புரியுதா? ஆமா,
0: இது நல்லா இருக்கே. ஓகே, வணக்கம். வணக்கம்
2: மேடம், சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க மேடம், நீங்க தான் சொல்லணும், உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
2: வினோத் மேடம்.
0: வினோத், எங்க இருந்து பேசுறீங்க வினோத்?
1: என்ன
0: சொல்லனே தெரியலண்ணா இப்ப எனக்கு. பாருங்க, புது நேரா நீங்க வினோத்.
1: வினோத், இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? இது என்ன நிகழ்ச்சி? இந்த நிகழ்ச்சி பேர் தெரியுமா?
2: புதிய நிகழ்ச்சி.
1: என்ன நிகழ்ச்சி? புதிகை. பக்கத்தில் யாரோ ஏதோ சொல்லி
2: கொடுக்குறாங்களே,
1: பொதிகை தும்பி இந்த நிகழ்ச்சியின் பெயர், சரியா? இப்போ என்ன நம்பர் விழுந்துச்சுன்னு
2: சொன்னாங்க?
1: ரெண்டு. ரெண்டு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லுவாங்க, சரியா? என்ன கேள்வி
2: கேட்கணும்?
1: எது வேணாலும் கேட்கலாம். இந்த உலகத்தின் கீழ் இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் என் சகோதரிக்கு பதில் தெரியும்.
0: என்னன்னு கொத்து விட்டீங்க கடைசியில. கொஞ்சம் ஈஸியா கேளுங்க, எதுவா இருந்தாலும். ஸ்போர்ட்ஸ் பத்தியா?
2: தனிப்பட்ட ஹை ஸ்கோர் யாரு?
0: கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் கேட்காங்களே.
1: கிரிக்கெட் டீமோட அதிகபட்ச ஸ்கோர் வச்சிருக்கிற
2: கேப்டன்.
1: பரவாயில்ல, கேள்வின்னொடனே அவர் பொது அறிவு கேள்வியா கேட்டார்.
0: இதுல என்ன அப்படின்னா, கிரிக்கெட்டே நாங்க பார்க்க மாட்டோம்.
1: நாங்கன்னு சொல்லாத, நான் பார்க்க மாட்டேன்.
0: நான்
1: சொல்லட்டுமா சார்?
2: சொல்லுங்க.
1: கங்குலி சார்.
2: கங்குலி இல்ல, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்.
1: ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், வெரி குட், சூப்பர்.
0: தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இப்போ ஒரு கேள்விக்கு பதில்.
1: ரோஹித் சர்மாவா சார்? அப்புறம் ஓ, அப்படி ஒன்று இருக்கோ,
0: டைம் முடிய போகுது.
1: ஆமாம், டைம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும்.
0: ஆமாம்
1: ஆமாம்,
0: தெரியல சார், நீங்களே சொல்லிடுங்க சார்.
1: அப்படியா?
0: இப்ப அடி மேல அடிதான் தெரியல, நீங்களே
1: சொல்லிருங்க. வெரி குட், சூப்பர், அருமை சார். இது வந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சி, நல்ல அருமையான கேள்விகளை நாம பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டு பதில்களை தெரிந்து கொள்ற நிகழ்ச்சி. என்ன, இனிமே நீங்க வரும்போது தயாரிப்போட வாங்க. என்ன
0: சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளையும் கேளுங்க, சரியா? பொதிகை தும்பி நிகழ்ச்சிய.
1: ஆமா, இது மாதிரியான கேள்வியும் கேட்கலாம், ஃபன் பேஸ்டு நகைச்சுவையாவும் கேள்விகள் இருக்கலாம், சரியா?
0: நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க

0: வேண்டியது பார்த்தியாமா.
1: அதானே புது
0: ஆனாலும்
1: நேயர்ல.
0: கூட நல்ல ஒரு ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு
1: சரி, ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சேன்னு
0: ஆமாம்
1: நினச்சிக்கிட்டேன்
0: அப்படித்தான் நினைக்கிறோம். ஹலோ
1: நான். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க? என்ன பேருமா? கேட்கல சரியா, சத்தமாக பேசுங்க. முத்துக்குட்டி பேசுகிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு என்ன நம்பர்னு பார்த்துருமா? உங்களுக்கு தெரியும்ல பொதிகை தும்பி நிகழ்ச்சி எப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? சரி ஓகே. ஆ ஓகே, என்ன விழுந்திருக்கு? மூன்று விழுந்திருக்கு.
0: நான் தான் கேட்கணும், கேட்கட்டுமா?
2: கேளுங்க சார்.
0: அதாவது தானா, தந்தனா, இல்லை தந்தானா, இப்படி ஏதாவது அந்த தந்தனா தானா தனனா அப்படி அந்த தத்தகாரம் வரக்கூடிய ஏதாவது ஒரு மூன்று பாடல் சொல்லாமா? நான் சொல்றது புரியுதா?
1: கொஞ்ச நாள் வாட்டி நடந்து பாருங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் டக்கு ஞாபகம் வந்துடும். நான் சீட்லயே உட்கார்ந்துட்டாலும் ஞாபகம் வர
2: மாட்டேங்குது,
1: வராது. அதுதான்
0: இந்த மாதிரி தானா தந்தனா.
1: இப்ப இந்த போன் வச்சதுக்கு அப்புறம் நீங்க பாடுவீங்க பாருங்க, ஒரு 10 பாட்டு வீட்டுல. இப்ப டைம் முடிய போகுது, 10:09. தெரியலையா?
0: ரொம்ப ஒரு ஃபெமிலியர் சாங்குமா. தந்தானே தானே தன்னானா போடு தன்னானா, ஏ தன்னானே தானே தன்னானா, இது செவ்வந்தி பூ முடிச்ச செல்லாக்கா அப்படிதானே? தந்தன தந்தன மல்லி வாசம், அது அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமா, தேன் சிந்திது சிந்திது.
0: எப்படி நிறைய நிறைய பாட்டு
1: தவசி படத்துல இருந்து
0: என்ன நிறைய பாடல்
1: இப்ப தெரியும்.
0: தெரியுதா? மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், அப்படி நிறைய பாட்டு இந்த மாதிரி அந்த தனனா தானனா தன்னானே அப்படியெல்லாம் வருது இல்லையாம்மா?
1: என்னாச்சு?
0: சரிங்கம்மா.
1: சரி ஓகே.
0: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம்.
1: அவங்களுக்கு ஏதோ கிளாஸ் எடுத்து விட்ட மாதிரி இருந்துச்சு.
0: அப்படி இல்லைம்மா, அதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிந்திருக்கிறதுங்கிறத நிரூபிச்சாதான் நமக்கு மதிப்பேன்.
1: ஓ, அது வேற என்ன?
0: ஆமாம், அதனால அவங்க நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான், இதே கேள்வியை நம்மகிட்ட கேட்டாலும் இந்த 10 செகண்ட்னா பதில் வர்றது கொஞ்சம் சிரமம் தான்.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துருவானா?
0: நிச்சயமா.
1: நேர்களே, சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமானின் இசையில் சங்கர் மகாதேவனின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க பொதுகை தும்பி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார் வந்திருக்காங்க. ஓகே, யாரு? நீங்க தானா? சரி பாப்போம். ஓகே, அஞ்சு விழுந்திருக்கு. நாங்க தான்.
1: சரி, நீங்க தான் கேக்கணும், கேளுங்க.
0: ஓகே, குயில் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல்கள், ஒரு மூன்று பாடல்கள் சொல்லுங்க பாப்போம்.
1: குயில் கூக்கு என்று குயில் கூவாதே, அது ஒண்ணு.
0: இல்ல இல்ல, கூக்குலாம் இல்ல, ஸ்டார்டிங்கே குயில் தான்.
1: ஸ்டார்டிங்கே குயில் அதிகம்
0: கிடையாது.

0: பாட்டு சொல்லுங்கள். முடிய போது டைம் சீக்கிரம்
1: வர வர வர வரும் அது வரலையே
0: வரும், யோசிச்சு பாருங்க அப்படியே. ஓகே டைம் முடிஞ்சிருச்சு,
1: குயில் கூவாதே தான் வருது.
0: டைம் முடிஞ்சிருச்சு, இல்லை அந்த கூக்கூலாம் இல்லை, ஸ்டார்டிங்கே குயில்னு வர்ற மாதிரி. நான் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: அப்புறம் என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு குயிலே குயிலே குயிலக்கா, அடுத்தது வாய்மையே வெல்லும் திரைப்படத்துல இருந்து குயில் பாட்டு கேக்குதா, குயில் பாட்டு குயில்
1: பாட்டு.
2: உலகத்துல இருக்கிற அத்தனை பொருள் எழுத முடியுமா?
0: ரெடியா இருப்பாங்க நம்ம நேர்கள். வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கோட்டீஸ்வர நகர்
0: சுப்லட்சுமி.
2: தயாரா இருக்கீங்க?
0: புதிய தும்பி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களாமா?
3: கிடைச்சிருக்கா?
0: சரி வாங்க. ஓகே, அஞ்சு விழுந்திருக்கு.
2: நான் தான் கேட்கணுமா? அதாவதுமா இந்த ரயில் அந்த காட்சியில் இடம்பெறுவது போல் வந்த பாடல் என்னமா? ட்ரெயின். ஆமா, ரயில் வந்தது மாதிரி அந்த பாடல் காட்சியில ரயில் வந்தது போல இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மூணு பாட்டு.
0: டைமர் ஆன் பண்றேன். சொல்லுங்கம்மா.
2: நிறைய ஃபெமிலியர் சாங்ஸ் நிறைய. சுப்லட்சுமி, சுப்லட்சுமி அம்மா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே.
3: தெரிஞ்சிருக்கும்.
2: ரயில், ரயில் அந்த காட்சியிலே பாடல் காட்சியில இடம்பெற்றிருக்கும்.
0: நிறைய பாடல் இருக்கு. ஆனா
2: ரயில் வர்ற
0: அதான் அந்த கால் வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரிய வரும்.
2: ஒரு பாட்டா
0: இப்ப நீங்களே எங்க கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு அப்படிதான் இருக்கும், ஐயோ சொல்லிருக்கலாமே அப்படின்னு கால் வச்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம்.
2: ஒரு பாட்டா
3: பேசும்போது
2: வரும். ஒரு பாட்டா
0: டைம் முடிய போது
2: போகும் ரயில், கிழக்கே போகும் ரயில், பூவரசம்பூ பூத்தாச்சு,
0: டைம் முடிஞ்சிருச்சு,
2: செய்தி வந்தாச்சு.
3: சரி ஓகே ஓகே,
2: சரிதானா? அந்த பாட்டுல வரும் தெரியுமா?
3: காவேரி
2: போல சிகிச்சுக்கு வண்டி, காமாட்சி வண்டி, கிழக்கே போகுது
0: பொள்ளாச்சி வண்டி,
2: தைய தைய தையா, தக தக தைய தைய தையா, நெஞ்சு உச்சு கொட்டி தவிக்குது தையா.
0: அது அது மாதிரி பாடுங்க, பூரசம மாதிரியே பண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்? சரிமா சரிமா, இதே பதட்டம் தான் எல்லாருக்குமே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
2: கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு, காதல் செய்வதற்கு இடம் காலி ஆயிருக்கு.
3: ஆமா ஆமா ஆமா,
2: அப்படி நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா?
3: இருக்கு.
2: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஓகேமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்து. நன்றி நன்றி நன்றி. என்னன்னா எல்லாத்தையும் ஒரே இதுலயே பாட்ட மாதிரி இருந்துச்சு.
2: இல்ல அதாவது பாட்டா பாண்டா ரொம்ப நேரம் ஆயிரும்.
0: ஆமா,
2: நம்ம இசை என்ற இன்ப வெள்ளத்துல முங்கிட்டோம்னு வையே, அப்புறம் நிறைய நேயர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, புது நேயர்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
2: அதனாலதான் அதை பாட்டாவே படிச்சுட்டேன்.
0: சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: நிச்சயமா.
0: நேர்லயே தெனாலி திரைப்படத்துல சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேரம் 4:38 கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. என்னென்ன யோசனை பலமா இருக்கு.
1: நேயர்கள் வந்து நல்ல விறுவிறுப்பா சுறுசுறுப்பா வந்துட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி கேட்ட மாதிரி அவங்க நம்மள கேள்வி கேட்டா நமக்கு என்ன பதில் சொல்லி தெரியும் அப்படின்னு
0: நினைக்க கூடாது. நல்ல விதமாவே நினைங்க.
1: சரி, ரைட்,
0: வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: ரெக்கார்ட் பண்றாங்களா நம்ம பேசுறத? ஓ
2: ஹலோ மேடம், குட் ஈவினிங்.
0: ஆ, குட் ஈவினிங். யாரு?
2: பாளையங்கோட்டையில இருந்து கோல்டுவேல்.
0: கோல்டுவேலா, இதான் பேரா? பாடல்கள்லாம் சொல்லணும். பூ பெயர்கள் வச்சு இல்ல, வெறும் பூன்னே வச்சு பாடல்கள் வரும். ஒரு மூணு பாடல்கள் சொல்லுங்க. பூனே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங்ல. ஓகே, டைமர் ஆன்
2: பண்றேன்.
0: ஓகே ஓகே, வேற ரெண்டு பாட்டு.
2: பூக்களை சற்று ஓய்வெடுங்கள்.
0: ஓகே.

0: சூப்பர்.
1: அடுத்து
0: ஒன்று தான்
2: இருக்கு, பக்கத்தில் இருக்கவர் வந்து சொல்லிக் கொடுக்காரு.
0: ஆமாம், யார் சொல்லிக் கொடுக்காங்க பக்கத்தில்? ஆ, சிரிப்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சிரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆ, யார் சொல்லிக் கொடுக்கா?
1: இல்லை இல்லை, யாருமே
0: இல்லை. சரி சொல்லுங்க, இன்னும் ஒன்று, டைம் முடிய போகுது.
1: ஒன்று
0: இன்னும் ஒன்று, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். போயிட்டாங்க போல சொல்லி கொடுத்துட்டு இருந்தோங்க. சரி சார், டைம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நன்றி மிஸ்டர் கோல்டு வேல்.
2: பூ மாலை வாங்கி வந்தால்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்போதான் பேசுறீங்களா இந்த நிகழ்ச்சியில? ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? ஓகே, வெல்கம். சரியா, நன்றிங்க, நன்றி.
2: இன்னொரு பாட்டு சொல்லியிருக்கேன்.
0: ஆ, சொல்லுங்க.
2: பூ மாலை வாங்கி வந்தால்.
0: அது அவங்களுக்கு தெரியல.
2: பூக்கள் இல்லை இல்ல, நீ இன்னொரு பாட்டு சொல்லும்லாமா?
0: அது கண்டியா, நான் சொல்லவா?
2: அதுக்காக வேண்டாம்,
0: சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே ஓகே,
2: நீ பத்திரமா வச்சுக்காத.
0: அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நினைச்சு.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. சரி, ஓகே, என்ன பாத்துருவோமா?
3: பூக்கள்லாம் பாப்போம்.
0: என்ன என்ன சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க.
3: பூக்கு பூ கட்டிங்கன்னு ட்ரையல் இது யோசிச்சிட்டு இருந்தேன், அவங்க கட்டிங்க.
0: ஓகே, உங்களுக்கு ஆறு விழுந்திருக்குங்க.
3: நான் தான் கேட்கணுமா?
0: நீங்க
3: கேளுங்க பாருங்க. இப்ப வந்து உங்கட்ட ஒரு க்வெஸ்சன் கேப்பேன்.
0: இப்போ அண்ணன்,
2: ஆமா, என்கிட்ட தான்
3: அண்ணன் சொல்றாங்க.
0: அண்ணன் அண்ணன்
3: வாங்க
2: வாங்க வாங்க. வணக்கம்மா, வணக்கம்.
3: உங்கட்ட ஒரு கணக்கு
2: கேக்குறேன்,
3: அடி கணக்கு தான். ஒரு ட்ரே இருக்கு, அந்த ட்ரேல 10 முட்டை இருக்கு. அந்த 10 முட்டையை வந்து 2 ஆம்லெட் போடுறாங்க. நமக்கு எப்பவுமே தெரியும், முட்டைக்கு ஒரு முட்டையை உடச்சு இதுல ஊத்தி அதை ஒரு ஆம்லெட்டா போடுவாங்க. இந்த 10 முட்டையில இருந்து 2 ஆம்லெட் போட்டு ஒன்னு சுப்பிரமணியனுக்கும் இன்னொன்னு சகோதரிக்கும் கொடுத்துருதாங்க. மிச்சம் அந்த ட்ரேல எத்தனை முட்டை இருக்கும்?
0: புரியல, திரும்ப சொல்லுங்க.
3: ஒரு ட்ரே, அந்த ட்ரேல வந்து 10 முட்டை இருக்கு.
0: சரி,
3: அதுல இருந்து முட்டை எடுத்து ஆம்லெட் போடுறாங்க.
0: நினைச்சேன்
3: சொல்லணும்.
2: ஆனா வந்து நான் வெஜிடேரியன், முட்டை கணக்கு எனக்கு தெரியாது.
0: சரியான பதில் பாருங்க, முட்டை வாழையே தெரியாது அண்ணனுக்கு.
2: அதனால இந்த கேள்விக்கான பதில சகோதரி சொல்லுவாங்க.
0: நானும் சைவம் மாறிட்டு இருக்கேங்க இப்பதான். நீங்க
2: அதாவதுமா, ஆளுக்கு ஒரு ஆம்லெட், ஒவ்வொரு முட்டையில போயிட்டாச்சுன்னா ஒரு 4 8 இருக்கும்னு வச்சுப்போமே மிச்சம்.
0: ஆனா அது பதிலா இருக்காதுமாங்க, பாருங்க.
3: அது பதில் இல்ல,
0: அதான் தெரியுமே எங்களுக்கு. சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க, டைம் முடிஞ்சிருச்சு.
3: 6 முட்டை தான் இருக்கும் ட்ரேல.
0: 2 முட்டையா? எனர்ஜி எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும்.
3: அவர் ஒரு முட்டை எடுக்கும்போது ஒரு முட்டை கீழே விழுந்து உடைஞ்சிருங்க.
0: கீழே போட்டு உடைச்சதெல்லாம் எப்படிங்க தெரியும் எங்களுக்கு, சொல்லுங்க.
2: நாங்க
0: சேஃபா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள், சூப்பரா
3: இருந்துச்சு.
0: முட்டை முட்டைன்னு ஒரு சுத்தல விட்டுட்டாங்களே நம்மள,
2: ரொம்ப சங்கடம், ரொம்ப சங்கடம்.
0: சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா? நம்ம கோமதி நம்ம அவங்களுக்காண்டே ஒரு பாடல் கொடுத்துருவோம். நேரில் வெகில் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஏ ரஹ்மான் இசையில், ஏ ரஹ்மான் மற்றும் சாஷா திருப்பதி என்கிற பாடல்.

0: நேர்களை கேட்டு இருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போறது அன்பு நேர். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், வணக்கம், பாலா.
0: பாளையங்கோட்டை பாலாவா?
1: ஆமா.
0: ஓகே பாலா, பொதிகை தும்பி நிகழ்ச்சி விளையாண்டு இருக்கீங்களா வந்து ஏற்கனவே? வேற பேர் என்ன
2: சொன்னீங்க?
0: உங்க
2: பேரு
0: பாலா. சேலின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி உள்ள பாடல்கள், ஒரு மூன்று பாடல்கள் இருக்குதே பாடல்கள் நிறைய. ஓகே டைம் முடிஞ்சிருச்சு. வரலாமே வரலாமே. அடுத்தது ஒரு கை ஓசையில இருந்து சேலை இல்ல அப்படின்ட்டு ஒரு பாடல் உண்டு.
2: எனக்கு ஒரு பாட்டு தான் தெரியும்.
0: சரி ஓகே, ரொம்ப நன்றி பாலா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்
0: மேம். ஓகே, உங்களுக்கு என்ன விழுதுன்னு பாத்துருவோமா?
3: ஈஸியான ஒரு நபரை கொடுங்க.
0: உங்களுக்கு ஈஸியா தான் விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும் அண்ணன் கிட்ட. ஆறு விழுந்திருக்கு சொல்லுங்க.
3: ஆறு விழுந்திருக்கா? ஓகே, நான் வந்து ஒரு ஜோக்கு கேட்கலாம் அப்படின்ட்டுருக்கேன்.
0: ஜோக்கு கேட்க போறீங்களா? சரி கேளுங்க.
3: ஆமா, ஒரு பறவை இருக்கு, அந்த பறவைக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா, நல்ல எழுத படிக்கவும் வருமா, அது என்ன பறவை?
2: எழுத படிக்க வருகிற
3: பறவை.
2: எழுத
3: குளிர்குறையா?
0: கொடுங்க.
3: இந்த பறவை வந்து குளிர் பிரதேசங்கள்ல, குறிப்பிட்ட அண்டார்டிகால இருக்கும்.
2: ஓ ஆஹா, கண்டுபிடிச்சாச்சு, இப்ப தெரிஞ்சு வச்சு. பெண் குயின் தானே?
3: சூப்பர், பேலியே பெண் இருக்குல.
2: ஆமா, நீங்க கொடுத்த குளுதான் அந்த விடையை கண்டுபிடிக்கவே ரொம்ப உதவுச்சு.
0: நாம
2: வந்து எப்பவுமே வந்து பிரத்யார மகிழ வச்சுதான் மகிழக்கூடிய பண்பு. அதனால நீங்க நான் மதிப்பெண் வாங்கட்டும்ங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டீங்க, அப்படித்தானே? ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில கலந்துகிட்டது, ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி நன்றி.
2: இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் குரங்கணி ஜான்சி ராணி, பழையபேட்டை வினோத், அப்புறம் பெருமாள்புரம் கோமதி, இவங்க எல்லாரும் தலா ஒரு மதிப்பெண்கள்.
0: ஓகே
2: சரிதானா? அப்புறம் வந்து சந்தியா வந்து மூன்று மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க.
0: அப்புறம் எழுதுங்கப்பா, யாராவது நோட் பண்ணுங்கப்பா இதெல்லாம்.
2: அப்புறம் வந்து நான் வந்து நான்கு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன்.
0: இதை கல்வெட்டுல எழுதலாமே, நீங்க தான் எப்ப வாங்கிருவீங்களே.
2: மொத்தம் நாலு மூணு ஏழு மூணு பத்து.
0: ஓகே சூப்பர், எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா?
2: நிச்சயமா.

0: நேர்களே, நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிறைவான பாடல் லிட்டில் ஜான் திரைப்படத்திலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் மாலை வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 5:03 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். நிகழ்ச்சியும் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன். இன்னைக்கு எந்த வருஷத்தை பத்தி நம்ம பேச போறோம்? 1990 வெளியான திரைப்படங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நேர்களே. அந்த வகையில் முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட மோதாதை. அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து விஜயகாந்த், சோபனா, குஷ்பன் பலரும் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு பாடல் உண்டு, சரியோ சரியோ அப்படிங்கிற ஒரு பாடல் உண்டு. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்படமான அதர்வம் அப்படிங்கிற

படத்தினுடைய ஒரு பாடலினுடைய ரீயூஸ்ட் வேர்ஷன் தான் இந்த சரியோ சரியோ அப்படிங்கிற பாடல். விஜயகாந்த் நடித்த அந்த பாண்டியன் கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மற்றும் ரொமான்ஸ் ரெண்டையுமே சமநிலையாக காட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். அதுக்கப்புறம் இதோடய இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அப்புறம் இளையராஜா இவங்களுடைய கூட்டணி வந்து அந்த காலத்தில் பல ஹிட் படங்களை கொடுத்துருந்தாலும் இந்த படத்தின் இசைக்கும் ரசிகர்கள்கிட்ட பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்துச்சாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, எங்கிட்டே மோதாதே திரைப்படத்துலேருந்து.

நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 1990களில் வெளியான திரைப்படங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் நடித்த பல படங்களில் இது ஒரு வித்தியாசமான திரைப்படங்க. யமன், சுத்திரகுப்தன் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக பேசப்பட்டுச்சு. அந்த காட்சிகளுமே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். என்ன படம் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த அதிசய பிரிவுதாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ரெண்டு வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட கதாபாத்திரங்களாக நடிச்சிருப்பார். அவருடைய டைமிங் காமெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த திரைப்படம் ஃபுல்லாமே. இந்த படம் வந்து எமுடிக்கு முகுடு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம், அதாவது சூப்பர் ஹிட்டான ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரீமேக் தான் இந்த அதிசய பிறவி.

நேரம் 5:16 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1990களில் வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நேர்களே. அந்த வகையில் அடுத்த பாடல், அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்ரியன் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1990களில் தீபாவளி ரிலீஸாக வந்த படம். இது பெரிய வெற்றி பெற்ற ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் இந்த சத்ரியன் திரைப்படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து நடித்த மலையாள நடிகர் திலகன் அவருடைய நடிப்பு வந்து ரொம்பவே பாராட்டப்பெற்றது. அண்ணாச்சி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் மெமரபிள் வில்லன்ஸ் அப்படிங்கிற பட்டியலில் இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணுங்க. அப்புறம் இந்த படத்தில் ரேவதி வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரசிகர்கள்ட்ட வந்து நல்ல ஒரு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நேரம் வந்தாலும் யாராலுமே மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக மாறியிருக்காங்க ரேவதி. இந்த திரைப்படத்தில் மாலையில் யாரோ அப்படிங்கிற ஒரு பாடல் வரும் இல்லையா, அது வந்து இன்றைக்குமே எவர் கிரீன் மெலோடியாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கிறீர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 1990 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றிய தகவல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதயத்தாமரை. அதாவது இந்த படத்தில் வந்து கதாநாயகன் வந்து ஒரு கோபக்கார இளைஞனாக காட்டப்பட்டிருப்பாரு. கதாநாயகன் யாருன்னா கார்த்திக்கு. காதல் காரணமாக அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த கதையினுடைய மையமே. அந்த காலத்தில் வந்து இது ஒரு வித்தியாசமான எமோஷ்னல் லவ் ஸ்டோரியாக பார்க்கப்பட்டுச்சுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

பயனுள்ள தகவல்கள், உற்சாகமான நிகழ்ச்சிகள், மனதை வருடும் குரல்கள் என ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 1990 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். December 7, 1990 அன்றைக்கி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ராஜா கையவச்சா. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் காமெடி, அதாவது ரொம்ப அந்த காலம்லாம் இல்லை, 90களில் ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ்னு ஒரு கலவையாக தான் இந்த படம் இருந்துச்சு, அந்த ராஜா கையவச்சா அப்படிங்கிற படம். கௌதமி மற்றும் ரேவதி ரெண்டு பேருமே முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக ரேவதி நடித்த கேரக்டர் வந்து ஒரு படத்துக்கு ஒரு எமோஷ்னல் டச் அப்படின்னே சொல்லலாம்.

நேரம் 5:34 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 1990களில் வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் தாங்க. இந்த படத்தில் கமலஹாசன் வந்து ஒரே நேரத்தில் 4 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. மைக்கேல் மதன், காமேஸ்வரன், ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய தொழில்நுட்ப சாதனையாக தான் இதை பார்த்துருக்காங்கங்க. படத்துக்கு வசனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன். அவருடைய டைமிங், காமெடி டைலாக்ஸ் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வருஷத்தில் 175 நாட்களுக்கும் மேலாக ஓடிருக்கு இந்த திரைப்படம். அதில் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தரினியும் சுந்தரனானும் அப்படிங்கிற ஒரு பாடல் உண்டு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன் தொழில்நுட்பத்தில் தான் அந்த படத்தை வந்து அந்த காட்சிகளை படமாக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு புதுமையான முயற்சியாக 1990களில் பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுடையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. மைக்கேல் மதன், காமேஸ்வரன், ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய தொழில்நுட்ப சாதனையாக தான் இதை பார்த்துருக்காங்கங்க. படத்துக்கு வசனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன். அவருடைய டைமிங், காமெடி டைலாக்ஸ் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வருஷத்தில் 175 நாட்களுக்கும் மேலாக ஓடிருக்கு இந்த திரைப்படம். அதுலேயும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தரினியும் சுந்தரனானும் அப்படிங்கிற ஒரு பாடல் உண்டு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன் தொழில்நுட்பத்தில் தான் அந்த படத்தை வந்து அதை காட்சிகளை படமாக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு புதுமையான முயற்சியாக 1990களில் பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியெலாம் 1990களில் வெளியான திரைப்படங்கள் பற்றிய தகவல் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. அந்த வகையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரங்கேற்ற வேலை திரைப்படம். இந்த படம் வந்து மலையாளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக் தான் இந்த அரங்கேற்ற வேலை. தமிழ் ரீமேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது மலையாள ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கதாபாத்திரமாக இருந்த ஒரு ரோலை அப்படியே தமிழில் பெண் கதாபாத்திரமாக மாற்றி ரேவதி அதை வந்து நடிச்சிருந்தாங்க. இது வந்து அந்த காலத்தில் ஒரு புதுசாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஆண் நடித்த ரோலை இப்போ வந்து பெண் நடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தினுடைய கதைக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான தொலைபேசி, அதாவது அந்த கால் மூலமாக ஒரு கிட்னாப்பிங் விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க. 1990களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் மிகவும் ஒரு புதுமையான காமெடி த்ரில்லர் கான்செப்டாக இருந்தது இந்த அரங்கேற்ற வேலை.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில 1990களில் வெளியான திரைப்படங்கள் பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகன், அதாவது ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ஹிட் திரைப்படம் தான் நடிகன். 1962 வருஷம் வெளியான ஹிந்தி திரைப்படமான ப்ரொஃபஸர் அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக் தான் இந்த நடிகன். ஆனால் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி நகைச்சுவையோடு மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க இந்த படத்தை. இந்த படம் பார்த்திங்கன்னா 125 நாட்களுக்கும் மேலாக ஓடி வணிக ரீதியில் பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த நடிகன் திரைப்படம். இந்த படத்துக்கு பல விருதுகள் கிடச்சிருக்கு, குறிப்பாக சிறந்த நடிகருக்கான ஒரு ஸ்பெஷல் அவார்ட் சத்யராஜ் அவங்களுக்கும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கீங்களே, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்களை படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1990களில் வெளியான திரைப்படங்கள் பற்றிய தகவல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்திங்கன்னா மல்லுவேட்டி மைனருங்க. இந்த படத்தை வந்து நடிகரும் இயக்குனருமான மனோபாலா இயக்கியிருக்காரு. சத்யராஜ் நடித்த அந்த ராசப்ப கவுண்டர் கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா 1990களில் மிகவும் பிரபலமான ஒரு கிராமத்து மைனர் ஸ்டைல் கதாபாத்திரமாக எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டது தான் சொல்லணும். அக்டோபர் 17, 1990 தீபாவளி ரிலீஸாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் பெரிய பெரிய படங்களுக்கு மத்தியில் போட்டியில் களமிறங்கியிருக்கு இந்த மல்லுவேட்டி மைனர். ஒளிப்பதிவு செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் விஜயலட்சுமி, அதாவது தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் ஒளிப்பதிவாளர் இவங்க தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா பின்னால் தெலுங்கில் வந்து மைனர் ராஜா அப்படிங்கிற பெயரில் ரீமேக் செஞ்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிறைவான பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களே, நிகழ்ச்சியில் உங்களோடு இவ்வளோ இணைந்திருந்தது நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறீர்களே. நன்றி.

நேரம் மாலை 6 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்க இருக்கின்றோம். இன்றும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கேட்க இருக்கிறோம்னு. மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இன்று 7:00 திரையிசை, 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி. கேள்வி 5 நமைச்சற்றி, 7:30 அறிவியல் நேரம். இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் தீயின் நேரெதிர் கார்பன் டை ஆக்சைடு குறித்து நாம் பார்க்கிருக்கிறோம். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 94 43 36 07 94 இந்த எண்ணுக்கு தான். 9:15 செய்தித் தொடர், 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஆபிரகாம் பண்டிதரின் ஆதி தமிழிசை ஆய்வு மீட்டெடுப்புகள். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் இன்று மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குபவர் KS சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். நாளை காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். காலை 7:00 - 7:25 வணக்கம் பரணி. நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, இதில் பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்த திரைப்பட பாடல்கள். நாளை காலை 8:30 - 8:55 திரையருவி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. இன்றைய சூழலில் கூட்டு குடும்பம் என்பது சுமையா சொர்க்கமா என்ற தலைப்பில் நம்முடைய நேயர்கள் பேசலாம். காலை 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி மீன் வளத்திட்டம். மதியம் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, உண்மையான உற்சாகம் தருவது உறவா நட்பா என்ற தலைப்பில் தோழிகள் கருத்து பகிரலாம். நாளை மதியம் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் திக்கற்ற நலன்களுக்கு திரிகடுகம். 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க கட்டுமரம் குறித்த தகவல்கள். 3:02 குக்கு நேர்வரப்பு பாடல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 படமும் பாடலும், இதில் 1991 வெளிவந்த படங்கள் பாடல்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 நமைச்சுற்றி. நாளை 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நான்மணிக்கடிகை கூறும் தனி மனித அறம். 10:00 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள். தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்றும் நாளையும் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வேளையில் இணைந்திருக்கின்றோம். ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இனிய பக்தி பாடல்கள் மனம் கமழ நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். கடவுளை அடைவதற்கு பாதைகள் பல உள்ளன. அதில் எல்லா பாதைகளும் வழிகளும் நல்ல வழிகளேன்னு சொல்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் நம்ம கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் ஐயா பாடியிருக்காங்க.

0: ஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பக்தனின் இதயமே கடவுள் கூடியிருக்கும் இல்லம், நல்ல எண்ணங்களே அவருக்குரிய அர்ச்சனை. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் அடுத்ததாக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 6:21. சாஸ்திரம் கற்பதை போன்றே உண்மையான பாதையிலும் நடக்க வேண்டும்னு சொல்கிறாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

0: நேர்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
2: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
1: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏஇ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் தர்ம வழியை கடைபிடித்து வாழ்பவர் மற்றவர் கூறும் பழி சொல்லை பொருட்படுத்த தேவையில்லைன்னு சொல்றாங்க பரமஹம்சர் அவர்கள். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நாம கேட்கலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கடவுளிடம் முழுமையாக சரணடைந்து விட்டால் வாழ்வில் ஒருபோதும் தளர்ச்சி உண்டாவதில்லை.
2: இயேசு அழைக்கிறார்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் 6:51. குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டே கடவுள் மீது பக்தி செலுத்துபவன் சிறந்த செயல்களை செய்கிறான்னு சொல்கிறாங்க பரமஹம்சர் அவர்கள். நாகூரியம் ஹனீஃபா பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் கேட்கலாம்.

வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் புறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை

நல்கிய அர்ஷின் புலியே விடை கொடுத்து அனுப்புங்கள் என்றார். பிள்ளை செல்வங்கள் ஹசன் ஹுசைனை பிடித்தவர் கையில் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் என்றே கூறி அகிலத்தின்

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6. திரை இசையில் 2 இனிமையான பாடல்கள் நமக்காக வருது. மொதல் பாட்டு கேட்போமா? இசை புயல் அவர்கள் இசையில் அன்பே ஆறு திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

0: பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தபில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 ஆண்டு கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 ஆண்டு படித்து அரசு தேர்வு இயக்கக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424-2294-365 மற்றும் 94872-47-2720 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியது. சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசியா என்ற 18 வயது மகளும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசியா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியரின் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் 15ஆம் தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72,161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
1: ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை என்னும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்கள்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையே

0: ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யும்.

அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிராவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேர்களை நாம் மீண்டும் இணைகின்றோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றியில் தகவல்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பு. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக மத்திய மற்றும் மாநில அரசால் அறிவிக்கப்படக்கூடிய RRB, TNPSC, TNUSRB மற்றும் TRB ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வருது. தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நிலையத்தால் TNPSC Group 1 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு 23/6/2026 அன்று வெளியிடப்படும் என்றும், அதற்கான முதல்நிலை தேர்வு 6/9/2026 அன்று நடைபெறும் அப்படின்னும் TNPSC ஆண்டு திட்டத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட தேர்வர்கள் பயன்பெறும் பொருட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தின் தன்னார்வ பயிலும் வட்டம் சார்பாக கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் 3/6/2026 முதல் புதன்கிழமை காலை 10:30 துவங்கப்பட இருக்குது. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் 0461-200-3251 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவோ அல்லது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் வந்து பதிவு செய்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த செய்தி, திருநெல்வேலி பேட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு 14 தொழிற்பிரிவுகளில் ஈராண்டு ஓராண்டு படித்தவர்கள் வந்து இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் பயின்ற மாணவ மாணவிகள் 3/6/2026 www.skilltraining.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு ஐடிஐயில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ₹750 வீதம் கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்படுது. பயிற்சியின் போது மிதிவண்டி, வருடத்துக்கு 2 செட் சீருடைகள், 1 ஜோடி காலணி, முழு பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், மடிக்கணினி ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. இலவச பஸ் பாஸ் மற்றும் சலுகை கட்டணத்தில் ரயில் பாஸ் ஆகிய சலுகைகளும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. கலையில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்கள் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர்ந்து பயனடையலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பயிற்றுவிக்கும் கலைகள் என்னெல்லாம் அப்படின்னா, குரலிசை, நாகசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய கலைகள் வந்து பயிற்றுவிக்கப்பட்டு வருது. குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய கலைகளுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தவில், நாதசுரம் மற்றும் தேவாரம் ஆகிய கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசைப்பள்ளியில் பயில்வதற்கு மாணவ மாணவியர்களுக்கு வயது வரம்பு 12 முதல் 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகள் முழு நேரமாக பயில வேண்டும். 1ஆம் ஆண்டுக்கு ₹350, 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 325 மட்டும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 3 ஆண்டு பயிற்சி முடிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசு தேர்வு இயக்ககத்தால் நடத்தப்பட்டு வரக்கூடிய தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரிகள் நடத்தவும், நாதஸ்வரம் மற்றும் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் மற்றும் கோயில்களில் ஓதுவாராக பணிபுரியவும் வாய்ப்புள்ளது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. நம்மை சுற்றிலே நாம் பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கின்றோம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு. இன்னைக்கு அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் தீயின் நேர் எதிர் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு ஒரு நிறமற்ற வாயு, இது லேசான மற்றும் கடும்

மிகையான வாசனையையும் புளிப்புச்சுவையும் வந்து கொண்டதுங்க. புவி வெப்பமயமாதலோட தொடர்புடைய மிக முக்கியமான பசுமை இல்ல வாயுக்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பூமியின் வளிமண்டலத்தில் ஒரு சிறிய அங்கமாக தான் இருக்குது. கார்பன் கொண்ட பொருட்களின் எரிதல், நொதித்தல், விலங்குகளோட சுவாசம் ஆகியவற்றின் மூலமாக இது உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. மேலும் தாவரங்களால் கார்போஹைட்ரேட்டுகளின் ஒளிச்சேர்க்கையில் பயன்படுத்தப்படுது. வளிமண்டலத்தில் இந்த வாயுவின் இருப்பு பூமி பெறும் கதிர்வீச்சு ஆற்றலில் ஒரு பகுதியை விண்வெளிக்கு திரும்புவதை வந்து தடுக்குது. இதனால் பசுமை இல்ல விளைவு

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.

அறிவியல் நேரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். தீயின் நேரெதிர் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பெல்ஜிய வேதியியலாளரான ஜான் பாப்டிஸ்டா வான் ஹெல்மாண்ட் அப்படிங்கிறவரால் கார்பன் டை ஆக்சைடு மற்ற வாயுக்களிலிருந்து வேறுபட்ட ஒரு வாயுவாக கண்டுபிடித்து அங்கீகரிக்கப்பட்டது. அவர் அதை நொதித்தல் மற்றும் எரிதல் ஆகிய இரண்டின் விளைபொருளாக கண்டிருக்கிறார். அனேகன் படத்திலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம், இணைந்திருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேரம் 7:51 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இல். தீயின் நேரெதிர், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 20 நூற்றாண்டின்

மத்தியில் பெரும்பாலான கார்பன் டை ஆக்சைடு திரவமாகவே விற்கப்பட்டு வந்திருக்குது சந்தையில். இந்த திரவத்தை வளிமண்டல அழுத்தத்திற்கு விரிவடைய அனுமதித்ததால் அது குளிர்ந்து உலர் பனிக்கட்டி எனப்படக்கூடிய பனி போன்ற திடப்பொருளாக பகுதியளவு வந்து உறைந்து போகுங்க. இது சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் -78.5°C -109.3°F வெப்பநிலையிலையும் வந்து பதங்கமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாச்சும் உருகாமல் நேரடியாக ஆவியாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். அடுத்த பாடல் பிரம்மன் திரைப்படத்திலிருந்து வருகிறது, கேட்கலாம்.

தீப்பற்றுதலுக்கு அவசியமான அதாவது அத்தியாவசியமான ஆக்சிஜனை வந்து தடுத்து நெருப்பை பரவாமல் அணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு இருக்குது. இதனால தான் இதை வந்து தீயணைக்கும் கருவிகள் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய அலுவலகங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க, பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்லாம் வந்து இதை வச்சுருப்பாங்க. தீ எதிர்பாராத விதமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை அணைப்பதற்கு தணிப்பதற்கு தேவையான விஷயத்தை வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு பண்ணுது அப்படிங்கிறதுனால, அதாச்சும் அந்த தீப்பற்றுதல் அந்த அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தடுத்து, அதை தடுத்தால் தான் நேரடியாக அந்த நெருப்பு வந்து தொடர்ந்து பரவாமல் இருக்கும் இல்லையா, அதை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ஸ்லேயும் இது முதன்மையாக வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நாம் நிறைவு பாடல் கேட்கலாம். பைரவா படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு

மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ டியான் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரமிட்டுமணி 5 நிமிடங்கள். ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் குக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு. நேர்களுடைய விருப்பமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நேர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்பலாம். எந்த எண்ணுக்கு அப்படின்னா 9444336074 தமிழ்லையும் சொல்லிடுவோமா, 9443360794 இந்த எண்ணுக்கு தான் குரல் பதிவு, இல்லைன்னா பெயர் விவரங்கள், எந்த படம், என்ன பாடல் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி ரொம்ப அழகாக அனுப்புங்க பார்க்கலாம். சரி, முத பாட்டு சிகரம் படத்துலேருந்து நம்ம கேட்போம். எஸ்பிபி சார் வந்து மியூசிக் பண்ணி அவரே பாடியிருப்பார்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். உங்களோட விருப்பப்பாட்டும் கேட்கணுமா, இப்போவே நீங்கள் வந்து குரல் பதிவு இல்லைனா குறுஞ்செய்தி அனுப்புங்க. 94 43 36 07 94. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பந்தலை 102.6. வாங்க அடுத்த குரல் பதிவு கேட்கலாம். என்ன பாட்டு அவங்களோடதுன்னு பார்ப்போம்.
1: வணக்கம், நான் சிவகாசிலேருந்து தேவிஸ்டி பேசுகிறேன். எனக்கு எந்திரன் படத்துலேருந்து அரிமா அரிமா ஆன் ஆயிரம் அரிமா அந்த சாங் வேணும். நன்றி.

குக்குநேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்புங்க 94 43 36 07 94 இந்த எண்ணுக்கு 9443 60 794. அடுத்ததாக கடல் துறை கேட்டிருக்காங்க குருவன் கோட்டையிலிருந்து, அவங்களுக்காக அயன் படத்திலிருந்து பாட்டு நம்ம கேட்கலாம்.

0: நேரம் 8:23. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்து குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யார் என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு
1: கேட்போமா? முக்கூடல இருந்து காஞ்சனா தேவி பேசுகிறேன். நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து ரோஜாவை தாலாட்டும் தென்றல்ங்கிற பாடல் போடுங்க சார்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. அவங்க கேட்டது இசைஞானி செய்யலை.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி சுகமான ராகங்களாக வருகின்றது. யாருடைய தொகுப்பு பாடல் இன்றைக்கு இடம்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள் நீர்க்காயல் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு தான் கேட்க போகிறோம். இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆபிரகாம் பண்டிதரின் ஆதி தமிழ் இசை ஆய்வு மீட்டெடுப்புகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். குக்கு நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்புங்க 9444336074 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. 94 43 36 07 94.

நேரம் 8:30 மத்தியாலையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. 101.6 தொடர்ந்து நாம கொக்கு நிகழ்ச்சியில் இடம் இணைவோம். அடுத்த பாடலை மெசேஜ் அனுப்பி கேட்டிருக்காங்க வனிதா, ஜபா, சஞ்சனா, பிரேமா, இவங்க எல்லாருக்காகவும் கேட்டிருக்காங்க. அம்பாசமுத்திரத்திலிருந்து மஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, நாம கேட்கலாம்.

செல்லமே செல்லமே சாங் கேட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்தாச்சு. நேரம் இப்போ 8:35 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு விரும்பி கேட்டிருக்காங்க. நாகராஜன் திருநெல்வேலி டவுன்லேருந்து உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட பாடல் நம்ம கேட்கலாமா?

0: குக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 8:40 ஆகுது. அடுத்த பாடல் குரல் பதிவு அனுப்பி கேட்டிருக்காங்க. யார் பேசுகிறாங்கன்னு
1: கேட்டவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். படம் நான் சிகப்பு மனிதன். பாடல் பெண்மானே சங்கீதம் பாடிவா. தென்காசி மாவட்டம் சாம்பவ கடற்கரை நீண்ட இடவலைக்கு பிறகு சார் நடமாட்டீங்களா? மகிழ்ச்சி.
0: பேரை மட்டும் சொல்லாமட்டிருப்பாங்க. பரமசிவன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நேர்களே, உங்களோட விருப்ப பாட்டும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 94 43 36 07 94 அந்த எனக்கு வந்து அனுப்புங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்போமா?

இனிமையான பாடல் கேட்டோம் நேருடைய விருப்பத்தில். நேரம் 8:45. மீண்டும் இணைகிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். குக்கு நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களோட விருப்ப பாடம் இடம்பெறும்னு நினச்சிங்கன்னா இப்போவே குறிஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு. அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க பத்தல் மேடு கிருஷ்ணா ஹரிராம் அவங்களுக்காக எட்டு திக்கும் பற அப்படிங்கிற படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம் நம்ம.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: கொக்கோ நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த குரல் பதிவு கேட்டுட்டு யாரோட பாட்டு கேட்க போறோம்னு பாப்போமா?
2: ராத்திரி வணக்கத்துடன் சிந்து முந்திரை முருகன் பேசுகிறேன் சார். எனக்கு சிவாஜி என்ற திரைப்படத்திலிருந்து ஏ பல்லேலக்கா பல்லேலக்கா சேலத்துக்கா வேற இருக்கா என்ற பாடல் சார். நன்றி.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட.

நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நாம் கேட்கலாமா? யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா ஃபாத்திமா கேட்டிருக்காங்க மேலப்பாளையத்திலிருந்து. அவங்களுக்காக சிவா திரைப்படத்திலிருந்து பாட்டு நாம் கேட்கலாம். இதை வந்துட்டே இருக்கு.

0: and child safety features. The measures are aimed at protecting children from harmful content, cyberbullying, and addictive online designs. Companies that fail to comply could face penalties of up to 10 million ringgit. So far, Australia, Indonesia, and Malaysia have introduced restrictions on social media access for children, while Brazil has mandated stricter parental oversight and age verification measures. Several other countries, including France, Spain, Denmark, Greece, Austria, Germany, the United Kingdom, Norway, and Turkey, are also considering similar safeguards for young social media users. The India Meteorological Department or IMD has issued an orange alert for thunder squall conditions over Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. The weather agency has predicted heavy rainfall over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. Thunderstorms accompanied by lightning and gusty winds will be experienced in several parts of the country. The IMD has also predicted hot and humid weather conditions over Arunachal Pradesh, Assam, Meghalaya, coastal Andhra Pradesh, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Odisha, and sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. On to sports. 22 Indian rowers have been inducted into the Target Olympic Podium Scheme or TOPS Development Group ahead of the Asian Games to be held in Aichi, Nagoya, Japan later this year. Among those included are Paris Olympian Balraj Panwar, Asian Games silver medalist Arvind Singh and double medalist Jaswinder Singh. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on staying safe during heat waves, precautions, preparedness and protection with Mr. D.R. Patnaik, Senior Scientist, IMD, and Dr. Rupali Malik, Department of Medicine, Safdarjung Hospital. Listeners can ask questions on the subject on telephone numbers 23717117 and 23314444, prefixing the Delhi STD code. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lhyng hold talks in New Delhi, emphasize upon preventing misuse of their territory against each other's security interests. India-Oman Comprehensive Economic Partnership Agreement becomes effective, giving duty-free access to Indian exporters on 98% of Oman's tariff lines. India and Australia to enhance defense industrial collaboration in futuristic technology research. Malaysia joins countries banning social media use by children below 16. And orange alert for thunder squall issued for Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்து கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம் தான். அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை

0: கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை, அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில் வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில் மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துக்கிறார். அப்போது இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோமே என்றால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதிரி சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில் இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது. எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போது ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்வி தான் இன்றைக்கி வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில் தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால், இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, இது ஏன் இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்.
0: நாம் வந்து நேரடியாக ஒன்றை போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம் பேச தொடங்குகிறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்லை பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலாக இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போது அந்த இடத்துல நாம் வந்து அந்த வளர்ச்சியை நாம் வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம் வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசில், நம்ம இடத்துல, நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம் இனிமேல் திரும்பி போக முடியாது. நாம் இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மளால் வந்து குறைச்சிக்கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால் குறைச்சிக்கொள்ளவே முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்கள் வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்லை ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னென்னா அங்கெல்லாம் இவ்வளோ அபரிமிதமான வேகம் வந்துவிட்டது, வளர்ச்சி வந்துவிட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பார்த்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க தோணுது சார். முன்னாடிலாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பார்த்துருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டுல பார்த்துருப்போம். ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின்னும் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போது என்ன நடக்குதுன்னா, நான் வந்து எந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போது இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லேயே வந்து தான் நீங்கள் திருமண அழைப்புதல்.

0: நடந்து கொண்டிருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்தில் கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் யோசித்த விஷயம் ஒன்று என்னன்னா, முன்னாடிலாம் நிறைய நம்மக்கிட்ட சில்லற காசெல்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லறையே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபாயை துல்லியமாக ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமாம், இப்போ நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்கிறோம். உலக அளவில் எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம் தான் அந்த இடத்துல முழுசாக வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போது நாம் வந்து இன்றைக்கி யார்கிட்டையாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர, எங்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்றும் யூபிஐ இல்லையான்னு கேட்குறோம், இல்லை யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்போ நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போது ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்றைக்கி வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனே அதற்கான உங்களுடைய மணிப்பரிசாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோடு நம்ம இன்றைக்கி யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசித்து பார்த்தோம்னாலும் முதல் பத்தாண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த மூணாவது பத்தாண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம், பயன்பாட்டு ரீதியாக, மன ரீதியாக, நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்போ இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை ஒன்று உருவாகிக்கி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பாக தொழில் பண்ணணுமோ, அதுக்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்களெல்லாம் பேசும்போது இவங்கள்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்கில் போய் செக்கு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இந்த மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த கூட்டத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னென்னா இது அவ்வளவு தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்போ நாம் வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசனுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக, வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறியிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதில் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதோடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாமல் சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்போ உள்கட்டுமான வளர்ச்சி, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்போ நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்லை 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க.

0: அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மிக வேகமாக அதில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் நகர்மயமாக்குதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னென்னா, நீங்கள் நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில் நம்ம சாலையில் பார்க்குறோம். அந்த சாலைகள் வந்து இன்றைக்கி தேசிய அளவில் வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நம்ம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து, சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும். இன்றைக்கி வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும், ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும், ரயில் பாதையில் வந்து கவச் மாதிரியான திட்டங்களை போட்டு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசாக தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம் வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்றைக்கி அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறியிருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்றைக்கி சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறியிருக்கிறது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதில் வந்து குறிப்பிட்ட இடங்கள், ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடலில் நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

நேரம் 9:30. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கிய சாரல். இன்றைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஆபிரகாம் பண்டிதரின் ஆதி தமிழிசை ஆய்வு மீட்டெடுப்புகள் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தஞ்சை மு ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னும் அவரை அழைப்பாங்க. உவே சாமிநாதையர் சிலப்பதிகாரத்தை 1892 வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் மூலமாக, இந்த நூலுக்கு எழுந்த உரைகள் மூலமாகவும் அருந்தமிழ் கலைச்சொரு செல்வங்கள் பற்றி ஆராய பலர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த வகையில் இசைத்தமிழ் ஆய்வை தொடங்கி வைத்த தலைமகனாக தஞ்சை மு ஆபிரகாம் பண்டிதர் வந்து விளங்கியிருக்காங்க. இவர் எழுதி வெளியிட்ட கருணாமிர்த சாகரம் என்ற நூல் வந்து முன்னோடி நூலாக விளங்குது. இசைத்தமிழ் ஆய்வினை தொடங்கி வைத்ததோடு தமிழில் இசைப்பயிற்சி நூல்கள் இல்லை என்ற குறையை நீக்கும் பொருட்டு தமிழில் பயிற்சி பாடல்கள் அடங்கிய கருணாமிர்த சாகர திரட்டு என்ற நூலையும் வந்து வெளியிட்டிருக்கிறாரு ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். தஞ்சையில் இசைத்தமிழ் ஆய்வு மாநாடுகளை நடத்தி இசைத்தமிழ் வளங்களை எல்லாம் உலகறிய செஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து நாம் பயணிப்போம் இலக்கியச்சார் நிகழ்ச்சியில். முதல் பாடல் கேட்கலாம்.

எங்கே பிறந்தாங்க ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னர் திருநெல்வேலி மாவட்டம், இப்போ வந்து தென்காசி மாவட்டம், சாம்பவர் வடக்கரையில், 2/8/1859 அன்று முத்துச்சாமி அன்னம்மாள் ஆகியோரின் மகனாக ஆப்ரஹாம் வந்து பிறந்திருக்காங்க. திண்டுக்கல் நிர்மல் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. அதே பள்ளியில் 1876 ஆசிரியரும் ஆனாங்க. 1883 ஆண்டு தஞ்சைக்கு வந்த ஆப்ரஹாம் அவர்கள் அவரது மனைவியாரும் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. ஆசிரிய பணியை விட்டுவிட்டு சிறிது காலம் மருத்துவராகவும் செயல்பட்டிருக்காங்க. இசை தமிழ் ஆய்வை தொடங்கி வைத்தவராகவும் இயலிசை புலவராகவும் விளங்கியிருக்கிறாரு ஆப்ரஹாம் அவர்கள். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பையும் ஏற்படுத்தி செயல்படுத்தியிருக்கிறாரு.

நேரம் 9:30 இணைந்திருக்கிறோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோட. இசை மாநாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சை மாநகரில் தனது சொந்த பொருள் செலவில் 7 இசை மாநாடுகளை ஆபிரகாம் பண்டிதர் நடத்தியிருக்காங்க. சங்கீத வித்யாலய மகாசன சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி 1912 முதல் 16 வரைக்கும் கூட 5 காலத்தில் 7 இசை மாநாடுகளை நடத்தியிருக்கிறாரு. மருத்துவ பணியின் மூலம் ஈட்டிய பொருளை இசைத்தமிழ் ஆய்விற்காக செலவழித்திருக்கிறாரு ஆபிரகாம் பண்டிதர். இசை பேரறிஞர்கள், இசை ஆய்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள் போன்ற பலர் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாநாடுகள் மூலமாக கண்டு உணர்ந்த செய்திகளை எல்லாம் திரட்டி ஆய்வு மேற்கொண்டு 1917 1346 பக்கங்கள் கொண்ட கருணாமிர்த சாகரம் என்ற இசைத்தமிழ் ஆய்வு நூலையும் வந்து தந்திருக்கிறாரு ஆபிரகாம் பண்டிதர்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நான் இணைந்திருக்கிறோம்.

அப்ரஹாம் பண்டிதர் அவர்களுடைய ஆதி தமிழ் இசை ஆய்வு மீட்டெடுப்புகள் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததான் கருணாமிர்த சாகரம். இந்த நூலில் இசை இயல் பற்றி பல செய்திகள் சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம்னா, சுரவியல்

அது நரம்பியல், பண்ணியல் ராகவியல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆழத்தியல் அதாவது ஆலாபனைக்குரிய நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க, நான்கு நிலத்திற்குரிய நாற்பெரும் யாழ்கள் பெரும் பண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏழ் பெரும் பாலைகள் பண் அமைக்கும் முறை, இணை கிளை நட்பு பகை நரம்புகள் பற்றியன, இன்னும் இசைக்கருவியல் இசைப்பாட்டியல், செம்பாலை என்பது சங்கராபரணமே என்ற விளக்கம். இவ்வளோ விஷயங்களும் இந்த கருணாமிருத சாகரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சுருதி கணக்கியல் என்ற நூல் வந்து சுமார் 750 பக்கங்களை வந்து கொண்டிருக்கு. இந்த நூல் நான்கு பகுதிகளாகவும் அமைஞ்சிருக்கு. முதல் பாகம் வந்து இந்திய சங்கீத சரித்திர சுருக்கம், ரெண்டாவது 22 சுருதிகள் பற்றியது, மூன்றாவதாக தென்னிந்தியாவில் வழங்கி வரக்கூடிய இசை தமிழ் சுருதிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுது, நான்காவதாக கர்நாடக சங்கீதம் என்று அழைக்கப்படக்கூடிய இசைத்தமிழில் வழங்கி வரும் சுருதிகளின் கணக்கு, இவ்வளவுத்தையும் சொல்லியிருக்கிறாரு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம், ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திலிருந்து.

இசை தமிழ் கல்வியாளர் அப்படின்னும் ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்களை சொல்லுவாங்க. இசை கற்க தொடங்கும் மாணவர்கள் வந்து பயிற்சி பாடங்கள் தமிழில் இல்லாத நிலமையில் தெலுங்கு கன்னடம் வடமொழி இந்த மொழிகளில் உள்ள பயிற்சி பாடல்களை வந்து பயின்று வந்திருக்கிறாங்க. இந்த குறையை போக்க ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் வழி பயிற்சி பெறும் பொருட்டு 96 தமிழ் பாடல்களை கொண்ட கருடாமிர்த சாகர திரட்டு என்ற நூலை 1907 வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வகையில் திருமண சடங்குகள் போன்ற விழாக்களில் பாடுவதற்குரிய ஊஞ்சல் பாட்டு திருமண பாடல்களையும் படைத்திருக்கிறாரு. இன்னும் இந்த பாடல்கள் திருமண விழாக்களின் போதும் பாடப்பட்டு வருது. இவர் படைத்த பிலகரி ராக சுரஜதி வாரும் தேவ தேவா இங்கு வாரும் உமதடிமை மணமகள் என்பதாகும். இப்பாடலை வந்து இவர் குடும்பத்தார்கள் இன்னும் பாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் சிறந்த இயலிசை புலவராகவும் இசை தமிழ் கல்வியாளராகவும் ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து விளங்கியிருக்கிறாரு.

இன்றைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுடைய ஆதி தமிழிசை ஆய்வு மீட்டெடுப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாம், சங்கிலி தேவன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை, நிறைவு பெற்றது இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. நேரம் இரவு 10 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள், கடிதம் வழி. இன்று நம் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பு நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அவர் எழுதி கேட்டிருக்கிறாரு. எல்லா பாடல்களுக்குமே வந்து ரத்தின சுருக்கமாக ரொம்ப சிறிய அளவில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. அதற்கு பாடலோடு சேர்ந்து இதையும் வாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் பாடல் அன்னமிட்டக்கை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, 16 வயது நிலை அப்படிங்கிற அந்த பாட்டு. இந்த பாடல் நம் மனநிலையை சிந்திக்க வைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு பாடலுக்கான கருத்தாக.

மஞ்சளிர்காயல் எம் சிங்காரவேல் அவர்களுடைய தொகுப்பில் அடுத்த பாடலாம் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. எந்த பாட்டு அப்படின்னா செவ்வந்தி பூ முடித்த அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. பாடல் இதை வந்துட்டு இருக்கு, நாம் எல்லோரும் கேட்கலாம்.

அடுத்த பாடலாக பட்டிக்காடா பட்டணம்மா. அந்த பாட்டு படம் வந்து மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் ஆள் மாறாட்டத்தால் கிண்டல் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்ஆர் ஈஸ்வரி, ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 10:14 இன்றைக்கு நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி தொகுப்பாக இன்றைக்கு மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக நம் நாடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எதிரியை சவால் விட்டு பாடும் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாடல் நம்ம கேட்கலாம்.

ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அழகான இந்த இரவு பொழுதில் சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல் தொகுப்பில் இன்றைக்கு மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அந்த பாடல் கேட்டிருக்காங்க. நினைத்ததை முடிப்பவன் படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. காதலுக்கு கண்கெட

அடுத்த பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே. இனிமையான பாடல் கேட்கலாமா நம்ம? எங்கள் காதலாக தங்கத்தில் மிதப்பவர்கள்.

மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து. இவ்வளோ நேரம் ரொம்ப துள்ளலான இனிமையான பாடல்கள் கேட்டிருந்தாங்க, இப்போ அந்த சோகத்தை சொல்லக்கூடிய பாடலும் கேட்பேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் சங்கடம் வரும்போது எல்லோரும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுவாங்க, இந்த பாடலை சொல்லுவாங்க, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல

இணைந்திருக்கிறோம். 10:34 சுகமான ராகங்கள். அடுத்த பாடலாக சிங்காரவேல் அவர்கள் கேட்டிருக்கக்கூடியது தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து வண்ணக்கிளி சொன்ன மொழி அந்த பாட்டு. இந்த பாடல் நான் சின்ன வயதில் ரசித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: அடுத்ததா வண்ணக்கிளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: அடுத்ததா வண்ணக்கிளை திரைப்படத்திலிருந்து பாடல் வேண்டுமென்னு எழுதியிருக்கிறாங்க. இருமணம் ஒன்றாக அச்சாணி தேவை

இவர் இதயத்தில் இன்பங்கள் தாலாட்டவில்லை. இது எந்த பாடலுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா, இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா அந்த பாட்டு, இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து. சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல்கள், கடிதம் வழி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர் விருப்ப தொகுப்பாக சிங்காரவேல் அவர்களுடைய பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட. பந்தலீர் காயல் சிங்காரவேல் அவர்களுடைய பாடல் தொகுப்பு. அடுத்த பாடல் என்ன பாடலை சொல்லுது அப்படின்னா, சக்கரம் திரைப்படத்திற்காக கையில் காசு இல்லை என்றால் மனம் சோர்வடையும்னு சொல்லியிருக்காங்க. காசே தான் கடவுளடா பாட்டு நம்ம கேட்க போகிறோம்.

தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் படமே

சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகளை எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்றவில்லை இது மனமே. நீ கேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ கேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.

அடுத்ததான் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய பாடல்களில் முத்தான பாடலில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. பாடல் கேட்கலாம் நாம.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். அவர் கேட்டிருக்கக்கூடிய நிறைவு பாடல் எதில் இருந்து அப்படின்னா, சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து தான் பி. சுசீலாமா பாடிய பாடல் நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள்.

0: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் இரவு 11 மணியை தாண்டும் போது நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். நாளை நமது ஒலிபரப்பில் என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது என்பது குறித்து, நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் KS சிவகுருநாதன் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள், காலை 7:07 வணக்கம் பரணி, நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், காலை 8:30 திரையரவி, நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெற்று கருத்து பகிரலாம் என்ற தலைப்பில் என்றால், இன்றைய சூழலில் கூட்டு குடும்பம் என்பது சுமையா சொர்க்கமா என்ற தலைப்பில், காலை 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள், முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி மீன்வளத்திட்டம், மதியம் 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, உண்மையான உற்சாகம் தருவது உறவா நட்பா என்ற தலைப்பில் தொழில்கள் பேசலாம், மதியம் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் திக்கற்ற நலன்களுக்கு திரிகடுகம், தொடர்ந்து 1:55 நலம் தானாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்,

நாளை பிற்பகல் 1:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க கட்டுமரம் குறித்த தகவல்கள். 3:00 குக்கூ நேர்விருப்பு பாடல்கள். 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1991 வெளிவந்த படங்களும் பாடல்களும். நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் B.R. சிவகுமார். இரவு 7:25 நமைச்சுற்று. 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி. நாளை 8:05 குக்கூ நேர்விருப்பு பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நான்மணிக்கடிகை கூறும் தனிமனித அறம். 10:00 சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்பு பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டோம். நேர்களை இனி நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். ஜெலி அஞ்சல்.

இதுவரை மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கவிருக்கும் திரைகானம் கேட்கலாம். நேரம் 11:45. நிகழ்ச்சியின் முதலில் வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: Dialogue in New Delhi, both the countries agreed to enhance defense industrial collaboration and futuristic technology research. The meeting was co-chaired by Defense Minister Rajnath Singh and Australian Deputy Prime Minister and Minister for Defense Richard Marles. BJP National President Nitin Naveen yesterday held a meeting with senior party office bearers and workers in New Delhi. Talking to media, party MP and spokesperson Dr. Sambit Patra shared key details highlighting discussions on Narendra Modi government's 12 years of service, organizational expansion and future initiatives aimed at broadening the party's outreach across various sections of the society. He said that the government is completing 12 years in office and everyone has witnessed how India has progressed under the leadership of Prime Minister Narendra Modi. With advancement taking place across every sector. Mr. Patra said yesterday, the Bharatiya Janata Party and the NDA have been given the opportunity to serve in government in 22 states. The Supreme Court yesterday refused to entertain a plea seeking that the NEET UG 2026 retest be conducted in computer-based test mode instead of the existing pen and paper format. 22 Indian rowers have been inducted into the Target Olympic Podium Scheme or TOPS development group ahead of the Asian Games to be held in Aichi, Nagoya, Japan later this year. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் நள்ளிரவு 12:10. எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழிய நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 12:10. 100.1 மெகா செஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். நிகழ்ச்சியில் ஆவாரம்பூ, இளவரசன், சின்ன கவுண்டர் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முதலில் ஆவாரம்பூ படத்திலிருந்து பாடல்கள்.

இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஆவாரம் பூ படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 12:36 45 நொடிகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

நல்ல

0: Yesterday met a delegation from South Africa led by Minister of Small Business Development Stella Tembisa Ndabeni in New Delhi. The meeting focused on exploring opportunities to strengthen cooperation and collaboration in the MSME sector, recognizing its vital role in economic growth, employment generation and inclusive development. Union Jal Shakti Minister C.R. Patil yesterday launched the Swachh Gaon Surakshit Jalvayu campaign for awareness on the Solid Waste Management Rules 2026 in New Delhi. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. நேர்கள் ரசித்து கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் முதலில் போலீஸ்காரன் மகள் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:36:20 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேன் நிலவு படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் பெரிய இடத்து பெண், தேனிலவு, பணத்தோட்டம், போலீஸ்காரன் மகள் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து. அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத்.

இதில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் ரோஜாவின் ராஜா, ஊருக்கு உழைப்பவன், உழைக்கும் கரங்கள் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம்.

கொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமை

பொட்டு அம்மன் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன் குழுவினர். நிகழ்ச்சியில் அடுத்து பி சுசீலா, சோழமங்கலம் ராஜலட்சுமி ஆகியோர் குரல்கள். படம் கந்தன் கருணை.